நேரம் காலை 5:50 20 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் இன்று சகாண்டு 1948 ஆஷதா மாதம் 4 பராபவ வருடம் ஆனி மாதம் 11 ஜூன் மாதம் 25 2026 வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: சினத்தின் பகையும் உளவோ பிற
1: சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். எனவே ஒருவனுக்கு கோபத்தை விட பகை தேடித் தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 304 அதிகாரம் வெகுளாமை.

சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். எனவே ஒருவனுக்கு கோபத்தை விட பகை தேடித் தருவது வேறு எதுவுமில்லை. குறள் எண் 304, அதிகாரம் வெகுளாமை.

காலை 5:53 20 தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, காலை 6:02 விளம்பரத்திற்கான நேரம், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள், காலை 6:15 பக்தி மாலை, காலை 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குபவர் பி ராமலிங்கம் அவர்கள், காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், காலை 7 மதுரத் தென்றல், காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள், காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, கப்பல் போக்குவரத்தில் கடலோடிகள், சர்வதேச மாலுமிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள், தொடர்ந்து மதுரை தென்றல், காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், தொடர்ந்து காலை 8:02 மதுரை தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ் மற்றும் டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர், படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம், காலை 9 அரங்கிசை 6 சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு, விவி சீனிவாசராவ் அவர்களின் வயலின் இசை, டிஆர் சுந்தரேஷன் அவர்களின் மிருதங்கம் இசை, கும்பகோணம் எஸ் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களின் மோர்சிங் இசை, காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல், முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், முற்பகல் 11:02 மதுரை தென்றல், நண்பகல் 12 நிகழ்ச்சியும் நேரமும், நண்பகல் 12:12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், நண்பகல் 12:10 இசை மேடையில் கே பவ்யா அவர்களின் பாட்டு, கற்பக மனோகர் பாபநாசம் சிவன் பாடல், நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், நண்பகல் 12:50 மெல்லிசை, நண்பகல் 1 விளம்பரங்கள் விழிப்புணர்வு தகவல்கள், பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி பகுதியில் முகரம் பண்டிகை பற்றிய சிற்றுரை வழங்குகிறார் டாக்டர் ரசியா பவன் அவர்கள், தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சியின் கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடனான நேர்முகம், அதனைத் தொடர்ந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்பு பகுதியில் சமையல் குறிப்புகளாக வழங்குபவர் ஃப்ளாரன்ஸ் துறை அவர்கள், 4வது பகுதியாக மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் பகுதியில் யோகாசனம் உரை வழங்குபவர் என் ஜெயப்பிரியா அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம், நண்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், மதியம் 1:55 மெல்லிசை, மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 2:15 மதுரை தென்றல், மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும், மீண்டும் மறு ஒலிபரப்பு மாலை 5:27 துவங்கும், மாலை 5:30 மதுரை தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், மாலை 6:30 இங்கிலாந்து மான்செஸ்டர் ஓல்டு டிராஃபோர்டு மைதானத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரலை வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக. பிரச்சார் பாரதி நியூஸ் ஆன் ஏர் செயலியில் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:40 மதுரை தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மதுரை தென்றல், இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், இரவு 7:15 தமிழில் செய்திகள்

சென்னை அஞ்சல் 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல் 8:05 மதுரை தென்றல். 8:30 நலமாய் வாழ, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் சிறப்பு சிகிச்சைகள் பற்றிய தகவல்கள் தருகிறார் மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடக மலர். எங்க வீட்டு மருமகள் நாடகமாக எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாசன் முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

நேரம் காலை 5:59 25 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக.

0: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் 1 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:15. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
2: இன்று முதல் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இசை நிகழ்ச்சி, திரைகானம், இலக்கியம், நாடகம் என பல பரிணாமங்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: potential of artificial intelligence in accelerating rural development outcomes. Prime Minister Narendra Modi has congratulated Armenia's Prime Minister Nikol Pashinyan and his party on their victory in the recently held parliamentary elections. Mr. Modi received a call from his Armenian counterpart yesterday. Prime Minister Modi thanked him for facilitating the evacuation of Indian nationals stranded in Iran following the recent developments in West Asia. In a social media post, Prime Minister Modi said they reaffirmed the shared commitment to further strengthen the warm and multifaceted partnership between India and Armenia across key sectors. In men's cricket, a two-match multi-day series between India A and Sri Lanka A will begin at the Galle International Stadium in Sri Lanka this morning. The match will begin at 10 a.m. Both four-day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurail leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led women in blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's Squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play 7 matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by Captain Khaidam Shelema Janu. During the 9-day Exposure Tour, Indian team will play 2 matches against Scotland Senior Women's Team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று

0: கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது, எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVP அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

காலை 6:15, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்க இருக்கு பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் முதற் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேரம் காலை 6:22:40 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மலையில் தொடரும் அடுத்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் தான் கேட்க இருக்கோம்.

நேரம் காலை 6:26. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ கிட்ஸ் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. முகமது கலீல் மற்றும் பி எஸ் சசிரேகா குரலை தான் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பக்தி பாடல் கேட்க இருக்கும். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது பக்தி மாலை.

நேரம் காலை 6:29 39 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இதுவரைக்கும் ஒலிச்சது பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலையின் நிறைவான பாடல் பி. சுஷீலா குரலில்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்பினா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: சாயங்காலை 6:35, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு சொல்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் மாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி நாளை 26ஆம் தேதி மற்றும் நாளை மறுநாள் 27ஆம் தேதி ஆகிய இரு நாட்களும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் ஆம்சூர் பழத்துண்டு, ஊறுகாய், ஜாம், ஜெல்லி தயாரித்தல், உணவு தர சான்றிதழ் மற்றும் தொழில் துவங்க வழிகாட்டுதல், அறுவடை பின்சார் மேலாண்மை, மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள், சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள், வெற்றிகரமான தொழில் முனைவோரின் அனுபவ பகிர்வுகள், பயிற்சி கையேடு வழங்கப்படும். முதலில் வரும் 20 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. ஆர்வமுள்ளோர் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9578884432. ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதை சான்று துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான, வீரியமிக்க மற்றும் முளைப்பு திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளதாக வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8 ஆதார நிலை 2, வம்பன் ரகம் 8 சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதார நிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதார நிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உளுந்து விதைகளில் ஆதார நிலை 1 கிலோ ₹130, சான்று நிலை 1 கிலோ ₹120 விற்பனை செய்யப்படுகின்றது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் தகவல்கள் அறிய திட்ட ஒருங்கிணைப்பாளரை 9965288760 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தமிழக அரசின் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் இலவச பயிற்சியான உண்பதற்கு தயார் நிலையில் உள்ள மீன் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் பதப்படுத்துதல்

0: முறைகள், ரெடி டு ஈட் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தொடர்பாக மூன்றாம் நிலையில் பயிற்சி வழங்க வேண்டிய 32 நபர்களுக்கு வரும் ஜூலை மாதம் 2 தேதி முதல் 14 நாட்கள் பயிற்சி வைகை அணை மீன் வளம் மற்றும் மீனவர் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10 வகுப்பும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். எனவே முதலில் பதிவு செய்யும் 32 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் பயிற்சி வழங்கப்படும். அலுவலக முகவரி: உதவி இயக்குனர் அலுவலகம், மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வைகை அணை, பார்க் ரோடு, பெரியகுளம் தாலுகா, தேனி மாவட்டம். மீன் வள ஆய்வாளர் கைபேசி எண்கள் 8778119049 மற்றும் ஓர் எண் 9487261528. ஆர்வமுடையோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் வைகை அணை மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். காய்கறி சாகுபடியில் இன கவர்ச்சி பொறியின் முக்கியத்துவம் குறித்த அறிவிப்பு. உணவின் ஓர் அங்கமாகவும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும் காய்கறிகள் கருதப்படுகின்றன. காய்கறி சாகுபடியில் விவசாயிகளுக்கு சவாலாக திகழ்வது பூச்சி மற்றும் புழு தாக்குதலால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பும். இதை கட்டுப்படுத்த அளவுக்கு அதிகமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன. காய்கறி சாகுபடியில் காணப்படும் அநேக அந்து பூச்சி வகை புழு தாக்குதலை கட்டுப்படுத்த இன கவர்ச்சி பொறி பெரிதும் உதவும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நோய் தாக்கம்னு சொல்லக்கூடிய இடையூறுகள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வளர்க்கக்கூடிய இடத்துல சுகாதாரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சுகாதாரம் இல்லாட்டினா காளான் உற்பத்தி முதல்ல குறையும், தரமற்ற காளான்கள் வரும். இப்போ சிப்பி காளான் எடுத்துன்னா அது வந்து அகலமாக சிப்பி மாதிரி நம்ம கையை வளர்த்துக்கு இது மாதிரி வரும். அது வந்து பிளைனாக நேராக விரிஞ்சு வராமல் சுருங்கி போய் நிறம் மாறி போய் இது மாதிரி வரும். அப்போ அதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இதுதான் நம்மளுக்கு வந்து இடையூறு. நோய் தொற்றுனா மற்றவங்க நம்ம பயிர்களில் வர்ற மாதிரி நோய் தொற்று கிடையாது. நம்ம இதில் வந்து வேறு வேறு பூச்சிகள் ஏதாவது வந்து உட்காந்து அதை வளர்ச்சியை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம சரியான முறையில் அந்த வைக்கோல தொற்று நீக்கம் பண்ணலைன்னா உணவுக்காக வளர்க்கக்கூடிய காளான் வகை வேறு காளான் வகைகள் வந்து வளர ஆரம்பிச்சு அதோட சேர்ந்து வளர்றதற்கு இதை வரவிடாமல் ஆக்கிறதுக்காக வர மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து பச்சை கலரில் ஒரு பூஞ்சானம் வளரும், கருப்பு கலரில் ஒரு பூஞ்சானம் வளரும். இதெல்லாம் இதில் வந்து இடையூறான பூஞ்சானங்கள், இதுதான் கலைகள். அப்போ நம்ம கரெக்டான சரியான அளவில் தொற்று நீக்கம் பண்ணியிருக்கணும், சரியான தொழில்நுட்பங்களில் கரெக்டாக பயன்படுத்தி சரியான காற்றோட்டம் சரியான ஈரப்பதத்தை வச்சு மீண்டும். அதாவது சிப்பிக்காலம்னா இதுக்கு தேவையானது 25-28 டிகிரி. இந்த வெப்பநிலையை மாறி வேற ஒரு இதுக்கு போச்சுன்னா அதில் வேற விதமான காளான்கள் வளரணும். இது வரைக்கும் காளான் படுக்கையில் தொங்க விடுறதுக்கு இடையில வந்து கேப் விடணும்னு வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க முறை, அதிகபட்சமாக உரி கட்டி தொங்க விடும். இது இது அயல்நாடுகளில் ரேக் மாடலில் அடிக்கி பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று ஒன்று அடிக்கி வச்சு பண்ணுறாங்க. இப்போ இதில் தான் நாம் சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் பூராமே கொண்டு வர்றோம். இயற்கையாக வரக்கூடிய காற்றோட்டத்துலேருந்து கொஞ்சம் உள்ள வந்து குளிர்ச்சியான காற்றோட்டத்தை கொண்டு வர்றது, கரெக்டான ஈரப்பதத்தை பண்ணுறதுக்கு நம்ம மிஸ்ட் மேக்கர் இது மாதிரி வச்சு பண்ணுறது, இது மாதிரி தொழில்நுட்பங்களை பண்ணி நம்ம ரேக் மாடலில் அதாவது 100 படுக்கைகள் வச்சுருக்கிற இடத்துல ஒரு 200 படுக்கைகள் வைக்கிறோம். அப்போ அந்த படுக்கைகளில் வரக்கூடிய வெப்பம் அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு கூடும். அறையில் இருக்க வெப்பம்னு ஒன்று இருக்கு, அந்த முதல்ல குளிர்பிச்சிடும். அது போக அந்த படுக்கையில் வரக்கூடிய வெப்பத்தையும் நம்ம குறைக்கணும். அதுக்கு தான் தேவையான அளவுக்கு அந்த காற்றோட்டம்னு நம்ம வந்து உள்ளே கொண்டு வர்றோம். இயற்கையாக இருக்கக்கூடிய வெப்பம் அழக அந்த காற்றோட்டத்தை கொடுத்து அந்த காற்றோட சுழற்சிகளை கொடுத்து அதில் காளான் படுக்கையிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை குறைச்சி அதுக்கு தேவையான அளவுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அதே நேரத்தில் அதுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் கொடுத்து அதை வந்து முழுமையான அளவு காளான் உற்பத்தியை நம்ம கொண்டு வரணும். அயல் நாடுகளில் வந்து இதுக்கான தொழில்நுட்பங்களை வச்சுருக்காங்க. இதை போய் நம்ம போய் அங்கே போய் கற்றுட்டு வரணும் இல்லை அதில் என்னெல்லாம் பயன்படுத்துவாங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலீடு தகுந்த மாதிரி அதை உருவாக்கக்கூடிய சூழல். இதை உருவாக்கும் போது காளான் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையவும் முடியும். அதே நேரத்தில் தரமான காளான்களை உற்பத்தி பண்ணி அதிகமான நபர்களுக்கு கொடுக்கவும் முடியும். இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நம்ம அரசு துறையிலேருந்து வேளாண்

0: வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் அதிகமான நபர்களுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இதை அதை வந்து முழுமையா இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை அடுத்த நபர்களுக்கு சொல்லியும் கொடுக்குறோம். முதல்ல நம்மளை பத்தி அதிகமான நபர்களுக்கு இன்னைக்கு தெரியணும். இன்னைக்கு தொழில்நுட்பங்கள்ல இதுக்கு வந்து நிறைய சாதனங்கள் நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைலே இருக்கு. இது மாதிரி இதில் நம்ம வந்து விளம்பரப்படுத்தலாம். ரெண்டாவது, காளான் உற்பத்தியில இன்னைக்கு முழுமையா ஜெயிக்கணும்னா எந்த ஒரு விற்பனையாளரும் தாழ்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பொருள் உற்பத்தின்னு பண்ணோம்னா அதனுடைய விற்பனையை வந்து நம்ம கையில வச்சிருக்கணும். விவசாயிகள் நிறைய பாதிக்கப்படுறது இது ஒண்ணுதான்.
1: இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேர்களை இன்று காலை 6:55 இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். நேரம் காலை 6:44:25 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம்

0: 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $100 பில்லியன் எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 6 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு

முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55 15 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: ஜூ சாங்சுவரி போகலாம் வாங்க. குழந்தைகளுக்கு இயற்கை அறிமுகப்படுத்தும் உயிரோட்டமான வகுப்பறைகள். பள்ளி விடுமுறையில் குழந்தைகளை எங்கே கூட்டு போகலாம் என யோசிக்கிற பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் நிறைய பேர் இருப்பீர்கள். மால், சினிமா, கேம் ஜோன் என பல இடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு முறையாவது குழந்தைகளை மிருகக்காட்சி சாலை, அதாவது ஜூ, பறவைகள் சரணாலயம், பேர்ட் சாங்சுவரி, வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்கு அழைத்து சென்று இருக்கிறோமா? இதில் என்ன பெரிய விஷயம் என கேட்கலாம். உண்மையில் அது ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, அது குழந்தைகளுக்கு இயற்கையை நேரில் அறிமுகப்படுத்தும் ஒரு பாடமாகும். ஒரு குழந்தைக்கு யானை பற்றி புத்தகத்தில் காட்டலாம். ஆனால் 10 அடி தூரத்தில் ஒரு பெரிய யானை தும்பிக்கை ஆட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்த அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. தொலைக்காட்சியில் பார்க்கும் சிங்கத்திற்கும் நேரில் பார்க்கும் சிங்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைகள் அப்போதுதான் உணர முடியும். இன்றைய குழந்தைகளின் உலகம் பெரும்பாலும் மொபைல், டேப், தொலைக்காட்சி, கணினி ஆகியவற்றை சுற்றியே அமைந்திருக்கிறது. அந்த டிஜிட்டல் திரையுலகத்தில் இருந்து வெளியே வந்து இயற்கையின் உண்மையான உலகத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த பயணங்கள் அமைகின்றன. நாம் பலமுறை குழந்தைகளிடம் பறவைகளை நேசிக்க வேண்டும், விலங்குகளை காப்பாற்ற வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என சொல்லுவோம். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம், நான் பார்த்ததே இல்லையே, எப்படி நேசிப்பது? அதற்கான பதில்தான் இந்த மிருகக்காட்சி சாலைகளும் சரணாலயங்களும். ஒரு பறவை சரணாலயத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்த்தால் குழந்தைகளுக்கு இயற்கையின் மீது தானாகவே ஒரு ஈர்ப்பு உருவாகும். ஒரு மான் கூட்டம் அமைதியாக மேய்வதை பார்த்தால் இவற்றிற்கும் வாழ உரிமை இருக்கிறது என்ற எண்ணம் அவர்களுக்குள் விதைக்கப்படும். ஒரு குரங்கு தன் குட்டியை பாசமாக அணைத்து கொள்வதையும் ஒரு பறவை தனது கூட்டை கவனமாக பாதுகாப்பதையும் நேரில் பார்க்கும்போது உயிர்கள் மீதான கருணையும் அக்கறையும் குழந்தைகளிடம் இயல்பாக வளரத் தொடங்கும். உண்மையில் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவது மரம் நடுவதில் மட்டுமல்ல, இந்த பூமியில் நம்மோடு வாழும் உயிரினங்களை புரிந்து கொள்வதிலும் அவற்றின் வாழ்வை மதிப்பதிலும் இருக்கிறது. இன்று காடுகள் குறைவதால் பல விலங்குகளும் பறவைகளும் வாழிடங்களை இழந்து வருகின்றன. சில உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் நிற்கின்றன. இத்தகைய உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழிடத்தை வழங்குவதிலும் அவற்றின் இனத்தை பாதுகாப்பதிலும் இந்த மையங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் விலங்குகளின் வாழ்க்கை முறை, அவற்றின் உடல் நலம், புதிய நோய்கள் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெறுவதற்கும் இந்த மையங்கள் உதவுகின்றன. இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கவும் வன விலங்குகளை வேட்டையாடுபவர்களிடமிருந்தும் காப்பாற்றவும் இத்தகைய பாதுகாப்பு மையங்கள் மறைமுகமாக உதவுகின்றன. இந்த பயணங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக அமைகின்றன. நாம் மறந்து கொண்டிருக்கும் இயற்கையின் அருமையை நமக்கு மீண்டும் உணர வைக்கின்றன. எனவே இந்த ஆண்டு ஒரு நாளாவது உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகளுடன் அருகில் உள்ள மிருகக்காட்சி சாலை அல்லது பறவைகள் சரணாலயம் அல்லது வனவிலங்கு சரணாலயத்திற்கு சென்று வாருங்கள். கொஞ்சம் மெயில் அடிக்கலாம், கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் அங்கு இயற்கையை பார்க்கும்போது குழந்தைகள் முகத்தில் தோன்றும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் எந்த மாலிலும் எந்த திரையரங்கிலும் கிடைக்காத அனுபவமாக இருக்கும். அங்கு அவர்கள் வெறும் விலங்குகளையும் பறவைகளையும் மட்டும் பார்க்க மாட்டார்கள். பொறுப்பு, கருணை, உயிர்களின் மதிப்பு, சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறை ஆகியவற்றையும் கற்றுக்கொள்வார்கள். நாளைய சுற்றுச்சூழல் பாதுகாவல்

0: அவர்கள் இன்று உருவாக வேண்டுமென்றால் அவர்களை இயற்கையோடு அறிமுகப்படுத்துவது நம் பொறுப்பு. தமிழ்நாட்டில் இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க பல சிறந்த மிருக காட்சி சாலைகள், பறவைகள் சரணாலயம் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன. சென்னை அருகே உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்தியாவின் மிகப்பெரிய மிருக காட்சி சாலைகளில் ஒன்று. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் போன்ற இடங்களுக்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் ஆண்டுதோறும் வருகின்றன. முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் போன்ற வனவிலங்கு சரணாலயங்கள் யானை, புலி, மான் உள்ளிட்ட பல அரிய உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழிடமாக உள்ளன. இத்தகைய இடங்களுக்கு செல்லும் அனுபவம் குழந்தைகளுக்கு இயற்கையை நேசிக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்புணர்வை வளர்க்கவும் உதவுகிறது. அடுத்த முறை விடுமுறை திட்டம் போடும்போது ஒரு மால் குறையட்டும், ஒரு சரணாலயம் சேரட்டும். இயற்கையை பார்க்கும் குழந்தைகள் இயற்கையை பாதுகாக்கும் பெரியவர்களாக வளருவார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் காலை 7:30. மதுரத்தென்றல் கேட்கலாம். மதுரத்தென்றல் தரும் முதல் பாடல் இரமண ரோஜாவே. திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் காலை 7:10 46 மதுர தஞ்சல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேர்களை தொடர்ந்து கேட்கலாம். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து
1: சொல்ல

0: பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுர தென்றல். மீண்டும் 8:02 கேட்கலாம் நேர்களே.
1: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
2: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
1: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
2: NPS சஞ்சய் என்றால்
1: என்ன ஐயா? NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
0: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாட உள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கிடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடு

0: நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொராக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன.

மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள். இப்போ என்ன மாதிரியான விழிப்புணர்வு வந்து அரசு இல்லை ஒரு சமூக சார்ந்த சில தொண்டு நிறுவனங்கள்லாம் இந்த மன அழுத்தத்துக்கு செய்கிறாங்க?
3: இப்போ பார்த்தீங்கன்னா மேம், ஸ்கூல் கவுன்சிலிங் அப்படின்ற நிறைய கான்செப்ட்லாம் கவர்மெண்ட்டில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் பெட்டராக வந்து விழிப்புணர்வு வரணும். இப்போ நம்ம எப்படி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மனநலம் அப்படின்றது நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஒரு இதாக கூட நீங்கள் ஆட் பண்ணுறது இன்னும் ஒரு வேல்யூ கொடுக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து சைக்காலஜி அப்படின்னா இங்கே என்ன, அந்த வார்த்தையை சைக்கியாட்ரினா பைத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் மக்கள் மனசில் இருக்குது. இது வந்து பெரிய பிரச்சனை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே மக்கள் வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து மனநல பிரச்சனை ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னா என்ன மனநல பிரச்சனைன்னு நீங்க நார்மலா என்ன நினைக்கிறாங்க, ஒன்று ரோட்டில் சுற்றுற மாதிரி தலையெல்லாம் அலங்கோலமாக இருக்கணும், இல்லை பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கணும். பட் அது கிடையாது மனநல பிரச்சனை. ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் ஸ்ட்ரெஸ் சரி பண்ணலன்னா டிப்ரெஷன் போகுது, ஆன்சைட்டி, ஃபோபியா, ஸ்கிசோஃப்ரினியா, பைப்போலார், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் என்னென்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது தான் பிரச்சனை. ஸோ இதுக்கான அவேர்னஸை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும். இப்போ பேசிக்காக நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோபியா வரும், ஆன்சைட்டி இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம கவுன்சிலிங் செல்ஸ் இருக்கலாம் ஸ்கூலில், அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கவுன்சிலிங் செஷன்ஸ் அதுலேருந்து எப்படி வரணும், அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா கண்டிப்பாக வெளியே வரும்போது நிறைய அவேர்னஸ் வரும்.
2: எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து வெளிநாடில் படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை, அது வந்து இப்போ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் போகுது. அங்கே வந்து யூகேஜி என்னமோ படித்து இங்கே வந்திருக்கு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக என்னமோ வந்து குழந்தை. அதிகமாக அங்கே விளையாட அனுமதிச்சிருக்காங்க, படிப்போடு கிடந்த விளையாட்டு தான் இங்கே கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாமல் பாட்டிக்கிட்ட சொல்லுது, எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அவங்களோட அந்த டீச்சர்ஸ் பேசுகிற விதமாக என்னமோ இல்லை அந்த சூழ்நிலையாக என்ன அந்த குழந்தைய பாதிக்குதுன்னு தெரில. இப்படி ஒரு 5-6 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் பாதிக்கப்படும் போது அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வளர்ந்து வரும்போது என்ன மாதிரி கேரக்டராக இருப்பாங்க?
3: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது பின்னாடி நாட்களில் ஒரு ஸ்கூலுக்கு ரெஃப்யூசல் கூட போவாங்க, அதாவது போகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்குறேன் மேம். அதாவது அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கலாம். மேபி அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் என்ன அதான், நம்ம ஊரில் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்றத படித்து ஓகே இதுதான் ஒரு மெஷின் மாதிரி ஆகிட்டோம். ஸோ முன்னாடி காலகட்டங்களில் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லா குழந்தைகளுமே டாக்டர், இன்ஜினியர், அதே மாதிரி வந்து பெரிய சோசியல் மீடியாவில் எல்லாருமே வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல்லையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா சில குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் சூப்பர் பயங்கரமாக படிக்க போகிறதில்ல. அப்போ அந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்து அவங்களுக்கு டீச்சர்ஸ் லெவலில் ஹெல்ப் பண்ணணும். அப்படி முடியலன்னா பேரண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு பேசணும். இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க மீடியம் லைக் சிபிஎஸ்சியில் போட்டிருப்பாங்க, படிக்க முடியாது, அந்த குழந்தைய தூக்கி ஸ்டேட் போர்ட்லேயோ மெட்ரிக்லையோ எதுலேயோ ஒரு இதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நிறைய கம்ஃபர்ட், ஒரு ஈஸியான விஷயத்தை உருவாக்க கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கலாம்.
2: மன

0: அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள்.
1: நேர்களுக்கு நினைவிடுகிறோம், இன்று காலை 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். தொடர்ந்து 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் ஹம்சலட்சுமி ஆகியோர்.

0: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்பினார், நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக

0: இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலம்
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் காலை 7:35.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். கப்பல் போக்குவரத்தில் கடலோடிகள் சர்வதேச மாலுமிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள்.
6: இன்று June 25 உலகம் முழுவதும் கடலோடியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நாம் தினமும் பயன்படுத்தும் எண்ணெய், மொபைல் போன்கள், கார் உதிரி பாகங்கள், மருத்துவ உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள், வெளிநாடுகளிலிருந்து வரும் பொருட்கள், இவை அனைத்தும் எப்படியோ கடல் வழியாக நம் நாட்டை அடைகின்றன. ஆனால் அந்த பொருட்கள் நமக்காக கடல் கடந்து கொண்டு வருபவர்கள் யார்? அவர்கள்தான் கடலோடிகள். பலருக்கும் அவர்கள் பற்றி அதிகமாக தெரியாது. அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், எத்தனை மாதங்கள் கடலில் இருப்பார்கள், என்ன சிரமங்கள், எத்தனை தியாகங்கள் செய்கிறார்கள், என்ன ஆபத்துகளை சந்திக்கிறார்கள் என்பதை பெரும்பாலான மக்கள் உணர்வதில்லை. இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் இதையெல்லாம் பேசப்போகிறோம். இந்த உரை வெறும் தகவல் மட்டுமல்ல, இது கடலோடிகளின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாகும். அப்படியானால் கடலோடியின் வரலாறு பற்றி நாம் தற்போது தெரிந்து கொள்ளலாம். மனித நாகரிகத்தின் மறைக்கப்பட்ட தொடக்கமாக கடலோடிகளின் வாழ்க்கை உள்ளது. மனிதன் முதலில் ஆற்றங்கரையில் குடியேறினான், அதன் பிறகு கடலை நோக்கி பயணம் செய்தான். வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? சுமார் 5000 முன்பே எகிப்தியர்கள், போனீசியர்கள், கிரேக்கர்கள், இந்தியர்கள் கடல் வழியாக வர்த்தகம் செய்துள்ளனர். பூம்புகார், கொர்க்கை, முசிறி போன்ற துறைமுகங்கள் உலக வர்த்தக மையமாக இருந்துள்ளன. இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தில் தமிழர்களின் பங்கு மிகப்பெரியது. சங்க இலக்கியங்களில் நாவாய், கப்பல், துறைமுகம், யவனர் வர்த்தகம் போன்ற குறிப்புகள் அதிகமாக கிடைக்கின்றன. ரோமானிய நாணயங்கள் தமிழகத்தில் கிடைத்திருப்பது தமிழர்களின் கடல் வர்த்தக திறனை காட்டுகிறது. சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கடற்படையை உருவாக்கினர். வரலாற்றாளர்கள் கூறுவது போல் சோழர்களின் கடற்படை தென்கிழக்கு ஆசியா வரை சென்று செல்வாக்கை ஏற்படுத்தியது. அதனால் தமிழர்களுக்கும் கடலுக்கும் உள்ள உறவு வெறும் தொழில் அல்ல, அது ஒரு நாகரிக அடையாளமாக கருதப்படுகிறது. கடலோடியர் என்றால் என்ன? கடலோடி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் பெரிய கப்பல் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் கடலோடி என்றால் கப்பலில் வேலை செய்யும் அனைத்து மனிதர்களையும் குறிப்பதாகும். அவர்கள் கப்பலில் பலவிதமான பணிகளை செய்கிறார்கள், பலவிதமான நிலைகளில் பணிபுரிகிறார்கள். கடல் வணிக கப்பல்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பொதுவாக 3 முக்கிய துறைகளாக பிரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நேவிகேஷன் துறை, இயந்திர பொறியியல் துறை மற்றும் சமையல் மற்றும் உணவு மேலாண்மை துறை. இந்த 3 துணைகளாக பிரிக்கப்படுகிறார்கள். இந்த 3 நிலை அதிகாரிகள் கப்பலின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள். நாட்டிக்கல் அல்லது டெக் டிபார்ட்மெண்ட் என்பது கப்பலை பாதுகாப்பாக செலுத்துவது, சரக்குகளை கையாளுவது மற்றும் கப்பலின் மேல்தள பராமரிப்பு ஆகியவற்றிற்கு பொறுப்பாகும். இந்த துறையில் கேப்டன் என்பவர் தலைமையேற்று கப்பலின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார். கப்பலின் ஒட்டுமொத்த தலைவர் கேப்டன் எனப்படுகிறார். கப்பல், அதில் உள்ள பணியாளர்கள், சரக்குகள் மற்றும் பாதுகாப்பிற்கு இவரே முழு பொறுப்பு. சர்வதேச கடல்சார் சட்டங்களை நிறைவேற்றுகிறார். சீஃப் ஆஃபீஸர் கேப்டனுக்கு அடுத்தபடியாக இருப்பவர். சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது மற்றும் பாதுகாப்பது இவருடைய முக்கிய பொறுப்பு. டெக் பிரிவின் பராமரிப்பு பணிகளை மேற்பார்வையிடுவார். 2 அலுவலர் கப்பல் பயணிக்கும் பாதையை திட்டமிடுபவர். கப்பலின் வழிநடத்துதல், உபகரணங்கள்,

மற்றும் வரைபடங்களை பராமரிப்பவர். இவர் கப்பலின் உள்ள நேவிகேஷன் பிரிட்ஜ் எனப்படும் பகுதியில் உள்ள கடலின் ஆழத்தை கண்டறியும் எக்கோ சவுண்டர் எனும் கருவி, ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் வரைபடத்தின் உதவியுடன் கப்பலை பாதுகாப்பாக செலுத்துவதற்கு உதவி புரிகிறார். தேர்ட் ஆஃபீஸர் கப்பலின் உயிர்காக்கும் உபகரணங்கள் மற்றும் தீயணைப்பு உபகரணங்களை சரியான முறையில் பராமரிக்கும் பொறுப்பு இவருடையது. பயிற்சி மற்றும் பிற பணியாளர்கள் அதிகாரி ஆவதற்காக பயிற்சி பெறும் தொடக்கநிலை பணியாளர்களும் டெக் பிரிவில் உள்ள ரேட்டிங்ஸ் பணியாளர்களின் தலைவர் தலைமை அதிகாரியின் உத்தரவின்படி பராமரிப்பு பணிகளை செய்கிறார்கள். அனுபவம் வாய்ந்த மாலுமி கப்பலை செலுத்த உதவுகிறார். ஆர்டினரி சீமேன் தொடக்கநிலை மாலுமி சுத்தம் செய்தல், வண்ணம் பூசுதல் போன்ற அடிப்படை பராமரிப்பு பணிகளை செய்கிறார். கப்பல் பயணித்து கொண்டிருக்கும் போதே கப்பலில் சிறிய துரு கண்டுபிடிக்கப்பட்டாலும் உடனடியாக அதை சுத்தம் செய்து அந்த பகுதியை எவ்வளவு வேகத்தில் கப்பல் சென்று கொண்டிருந்தாலும் அதை சுத்தம் செய்து அதன் மேல் பெயிண்ட் பூசுவது இவருடைய பணியாகும். அடுத்ததாக என்ஜின் டிபார்ட்மெண்ட் அல்லது இயந்திர பொறியியல் துறை. கப்பலின் முக்கிய என்ஜின், மின்சார உற்பத்தி என்ஜின்கள் மற்றும் இதர இயந்திரங்கள் தடையின்றி இயங்குவதை இத்துறை உறுதி செய்கிறது. அதிகாரிகள் முக்கியமாக என்ஜின் துறையின் ஒட்டுமொத்த தலைவர், சீஃப் என்ஜினியர் என்று அழைக்கப்படுகிறார். கப்பலின் அனைத்து இயந்திரங்கள் மற்றும் மின்சார அமைப்புகளின் இயக்கத்திற்கும் பராமரிப்பிற்கும் இவரே முழு பொறுப்பாவார். இரண்டாம் நிலை பொறியாளர் தலைமை பொறியாளருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். என்ஜின் அறையின் தினசரி வேலைகள் மற்றும் முக்கிய என்ஜினின் பராமரிப்பை நேரடியாக மேற்பார்வையிடுபவர். மூன்றாம் பொறியாளர் மின்சார உற்பத்தி என்ஜின்கள், கொதிகலன்கள் மற்றும் எரிபொருள் சுத்திகரிப்பு இயந்திரங்களின் பராமரிப்பிற்கு பொறுப்பானவர். நான்காம் என்ஜினியர் கப்பலின் பம்புகள், காற்று அமுக்கிகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை பராமரிப்பவர். நாம் கப்பலில் சாதாரணமாக கழிவுகளை வெளியேற்றிவிட முடியாது. கப்பலில் நாம் பயன்படுத்தும் கழிவுகள், நாம் வெளியேற்றும் கழிவுகள், பயன்படுத்தும் நீர் மற்றும் நம்முடைய கழிவுகள் அனைத்தும் ஒரு பெரிய கொள்கலனில் சேமிக்கப்பட்டு அந்த கழிவுகள் 250 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சூடேற்றப்பட்டு அனைத்து கிருமிகளும் கொல்லப்பட்ட பிறகுதான் அவை கடலில் கலக்க முடியும். இதுதான் சர்வதேச கடல் சட்டம் சொல்கிறது. சர்வதேச கடல் சட்டத்தின்படி கப்பலின் நீர் சுத்திகரிப்பு மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம் அனைத்தும் முக்கியமாக கண்காணிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் எனப்படுவர் இருக்கிறார். அவர் கப்பலில் உள்ள அனைத்து புவியியல், கணினி, ரேடார் மற்றும் மின்சார கட்டுப்பாட்டு அமைப்புகளை பராமரிக்கும் தகுதி வாய்ந்த பொறியாளராக இருக்கிறார். அடுத்ததாக கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் ஆர் உணவு துறை. உணவு மற்றும் தங்குமிட துறையைச் சேர்ந்த இவர்கள் கப்பலில் உள்ள அனைவருக்கும் தரமான உணவு மற்றும் தங்குமிட தூய்மையை வழங்கும் துறையாகும். இதில் சீஃப் குக் எனப்படுபவர் கப்பலில் உள்ள அனைவருக்கும் உணவு சமைக்கும் பொறுப்பு ஏற்கிறார். உணவுப் பொருட்கள் வீணாகாமல் மேலாண்மை செய்வதும் சமையல் அறையை சுத்தமாக வைத்திருப்பதும் இவரின் கடமையாகும். அடுத்தபடியாக ஸ்டீவேர்ட் ஆர் மெஸ்மேன் என்னும் பணியாளர் இருக்கிறார். இவர் அதிகாரிகளுக்கு உணவு பரிமாறுதல், உணவு உண்ணும் அறையை சுத்தம் செய்தல் மற்றும் அதிகாரிகளின் தங்கும் அறைகளை தூய்மைப்படுத்தல் போன்ற பணிகளை செய்வார். ஒரு பெரிய கப்பல் என்பது கடலின் நடுவே ஓடும் ஒரு சிறிய நகரம் மாதிரி. அதில் வேலை, சமையல், தூக்கம், மருத்துவம், அவசர பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு என அனைத்துமே அந்த கப்பலுக்குள் தான் உள்ளன. சில நேரங்களில் அவர்கள் 6 மாதம் முதல் 8 மாதம் வரை கூட வீட்டிற்கு வர முடியாமல் கடலிலேயே பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஒரு குழந்தை பிறந்தாலும் பார்க்க முடியாமல் இருக்கும் தந்தைகள் இருக்கிறார்கள். வீட்டில் ஏதாவது அவசர செய்தியாக இருந்தாலும் கரை சேர முடியாத சூழ்நிலைகளிலும் பணிபுரியும் மனிதர்கள் கடலோடிகளாக இருக்கிறார்கள். திருமண நாள், பிறந்தநாள், தீபாவளி, பொங்கல் எல்லாவற்றையும் கடலிலேயே கழிக்கும் வேலையை இவர்கள் சில நேரங்களில் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேலை நின்றுவிட்டால் உலக வர்த்தகமே நின்றுவிடும். நாம் கடலை ஒரு சுற்றுலா இடமாக மட்டும் பார்க்கக்கூடாது. கடல் வாழ்க்கையை தருகிறது, வேலையை தருகிறது, உணவு தருகிறது, வர்த்தகம் தருகிறது, மழை தருகிறது. அதனால் கடலை காப்பது நம்முடைய கடமை. கடலை காக்கும்போது தான் கடலிலிருந்து நாம் பெறும் பொருள்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. இந்த ஆண்டு கடலோடிகள் தினத்தின் கருப்பொருள் என்னவென்றால் உலக வர்த்தகத்தை சுமப்பது ஆபத்துகளை சுமப்பது என்பதாகும். தற்போதைய காலத்தில் கடல் வணிகம் உலக வர்த்தகத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது. அதே நேரத்தில் உலகளாவிய புவிசார் அரசியல் மாற்றங்களின் காரணமாக கடல் வர்த்தகம் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது. இன்று உலக வர்த்தகத்தில் சுமார் 80 முதல் 90% பொருட்கள் கடல் வழியாக தான் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்தியாவை போன்ற நாடுகளுக்கு கடல் தொழில் மிக மிக முக்கியமாகும். இந்தியாவை போன்ற நாடுகளுக்கு

கப்பல் தொழிற்சாலைகள் மிகவும் முக்கியமாகும். ஏனெனில் க்ரூட் ஆயில், இயற்கை எரிவாயு, உரங்கள், தானியங்கள், மருத்துவ சார்ந்த பொருட்கள், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் கடல் வழியாகவே வந்து சேர்கின்றன. 2021 நடந்த சுயஸ் கேனலில் ஒரு பெரிய கப்பல் சிக்கி கொண்டது. இதனால் உலக வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்ந்தது, உலகத்தின் விநியோகச் சங்கிலி தாமதமானது. இதன் மூலம் கடல் போக்குவரத்து நின்றால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று உலகம் உணர்ந்து கொண்டது. இன்று மின்னணு வணிக வளர்ச்சி, உலகமயமாக்கல், இணைய வழி பொருள் வாங்குவதற்கு பின்னால் கடல் வழி இணைப்பு முக்கியமாக இருக்கிறது. ஒரு சாதாரண கைபேசி கூட ஒரு நாட்டில் சிப், மற்றொரு நாட்டில் பேட்டரி, இன்னொரு நாட்டில் இவைகளையெல்லாம் ஒன்றாக பொருத்தி பல நாடுகளை கடந்து நம்மிடம் வந்து சேர்கின்றன. இந்த இணைப்பின் மையத்தில் இருப்பவர்கள் கடலோடிகளே. உலகத்தில் சுமார் 80-90% பொருட்கள் கடல் வழியாகத்தான் எடுத்து செல்லப்படுகின்றது. அதாவது எண்ணெய், மின்சாதனங்கள், கோதுமை, அரிசி, மருந்துகள், ஆடைகள், கட்டுமான பொருட்கள் எல்லாம் கப்பல் மூலமே பிற நாடுகளுக்கு செல்லுகின்றன.

0: ஒன்றாக பொருத்தி பல நாடுகளை கடந்து நம்மிடம் வந்து சேர்கின்றன. இந்த இணைப்பின் மையத்தில் இருப்பவர்கள் கடலோடிகளே. உலகத்தில் சுமார் 80 முதல் 90% பொருட்கள் கடல் வழியாகத்தான் எடுத்து செல்லப்படுகின்றது. அதாவது எண்ணெய், மின்சாதனங்கள், கோதுமை, அரிசி, மருந்துகள், ஆடைகள், கட்டுமான பொருட்கள் எல்லாம் கப்பல் மூலமே பிற நாடுகளுக்கு செல்லுகின்றன. நாம் வீட்டில் அமர்ந்து இணையத்தில் ஒரு பொருளை ஆர்டர் செய்கிறோம். சில நாட்களில் அந்த பொருள் நம் வீட்டுக்கு வந்து சேர்கிறது. ஆனால் அந்த பொருட்கள் எந்த நாட்டில் தயாரானது, எந்த துறைமுகத்தில் ஏற்றப்பட்டது, 1000 கிலோமீட்டர் கடல் கடந்து வந்தது, அதை யார் கொண்டு வந்தார்கள் என்று யோசிப்பவர்கள் மிக மிக குறைவு. உலகம் தூங்கும் போதும் கடலில் கப்பல்கள் பயணம் செய்கின்றன. புயல் இருந்தாலும் மழை இருந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் வேலையை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் வாரம் 7 நாட்களும் கப்பலை செலுத்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். அதனால்தான் அவர்களை உலக பொருளாதாரத்தின் மறைக்கப்பட்ட கதாநாயகர்கள் என்று சொல்கிறார்கள். பலருக்கு கடலோடி வாழ்க்கை என்றால் வெளிநாடு, டாலர் சம்பளம், பெரிய கப்பல், அழகான வாழ்க்கை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அது மிகவும் கடினமான வாழ்க்கை. பல நாட்கள் 1000 கிலோமீட்டர் இவர்கள் குடும்பத்திலிருந்து தள்ளியிருப்பார்கள். எந்த விதமான தொலைத்தொடர்பும் இல்லாத இடத்திலும் பணிபுரிய வேண்டும். குடும்பத்துடன் தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். கடலில் மிகப்பெரிய புயல்கள் ஏற்படும். கடற்கொள்ளையர்கள் ஆபத்து உள்ளது. தீ விபத்துகள் மற்றும் கடலில் ஏற்படும் காலநிலை மாற்றத்தால் அலைகளின் வேகம் அதிகமாகலாம், காற்றின் வேகம் அதிகமாகலாம். இதையெல்லாம் கடந்துதான் கடலோடிகள் கடலில் வேலை செய்கிறார்கள், கப்பல் பணியை செய்கிறார்கள். பல மாதங்களாக சூரிய வெப்பம், உப்பு காற்று, தூக்கமின்மை, கடுமையான வேலை இவையால் உடல்நலன் பாதிக்கப்பட்டு அவதிப்படவும் நேர்கிறது. வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருப்பதால் அவர்களுக்கு குடும்பத்தை பார்க்க முடியாமலும் பலவிதமான சுற்றுச்சூழலாலும் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்படும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதை பற்றி உலகம் தற்போதுதான் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்துள்ளது. கொரோனா காலத்தில் கடலோடிகள் ஆற்றிய பங்கு மிகப்பெரியது, அளப்பரியது. ஆனால் கடலோடிகள் இல்லையென்றால் உலகத்தின் விநியோகச்சங்கிலி நின்றுவிடும். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, நாகப்பட்டினம், சென்னை, கன்னியாகுமரி போன்ற கடற்கரை பகுதியில் இருந்து பலர் மெர்ச்சன்ட் நேவியில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் சீமேன் எனப்படும் வேலையில் ஈடுபடுகிறார்கள். சிலர் கடலில் பொறியாளர்களாக வேலை செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி எனும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நம்முடைய சென்னையில் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் பிடெக் நாட்டிகல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் மற்றும் கடல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் சொல்லித்தரப்படுகின்றன. இவைகள் கப்பல் கட்டுதல், ஆர்கிடெக்சர் எனப்படும் கப்பல் வடிவமைப்பு, மரைன் என்ஜினியர்ஸ், கப்பல் பொறியாளர்கள் போன்ற படிப்புகளை இந்த நிறுவனம் நடத்துகின்றது. இந்த நிறுவனத்தில் படித்த பலர் இன்றைக்கு கடல்சார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் தற்போது செங்கடலில் நிலவும் சர்வதேச கடல் பாதைகளில் புவிசார் அரசியல் பதற்றம் காரணமாக கடலோடிகளுக்கும் அதை சார்ந்த மக்களுக்கும் கடுமையான பாதுகாப்பு சவால்கள் ஏற்பட்டுள்ளன. இருந்தாலும் நம்முடைய கடலோடிகள் அனைத்து சவால்களையும் சமாளித்து நமக்கு அனைத்து பொருட்களையும் பல இன்னல்களை தாண்டி கொண்டு வந்து நம்முடைய நாட்டிற்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக கடலோடியர் தினத்தில் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
1: இதுவரை கப்பல் போக்குவரத்தில் கடலோடிகள் சர்வதேச மாலுமிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ். பரமசிவம் அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு உள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனி சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் முதல் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து.

ஹரிஹரன் சித்ரா குரலில் விஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுர தென்றல். தொடர்ந்து கேட்கலாம் பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.

0: Shoot. U.S. federal judge bars Trump administration from implementing proof of citizenship requirement to vote. Powerful 7.5 magnitude earthquake hits Venezuela, causing collapse of multiple buildings. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் காலை 8:30.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
3: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் மறையப்பெற்ற ஒரு நபரை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேரங்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
4: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோடய 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலைப்பள்ளி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரை அதில் தான் படித்தேன். இப்போ 7th இருந்து 12th வரை புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹர்தரா உத்தர் கவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
3: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே இந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போ போகிறப்ப உங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்களே இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
4: அது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரியாள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுதான் சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காக நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி அதனால தான் அதில் போய் சேர்ந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக போய் சேர்ந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணேன் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முழு வழியை கொடுத்து.
3: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலையாக அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஏன்னா மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degrees Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்களா இல்லையா உங்களை மூத்த அதிகாரிகள், அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க?
4: ஃபஸ்ட்டு பயிற்சி காட்டி கஷ்டமானது லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு சார். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கற்றுக்கிறது, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன அந்த பிசைகள், அதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம போகிறப்ப உணவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளை வந்து ஆசைப்பட்ட வேலைக்கு செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டோமான்னு லாஸ்ட்டு வர அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degrees இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
3: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை. நீங்கள் சொல்ல மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
4: ஒரே வார்த்தை தான் சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறத எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை. நல்லா சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம் சார். அது
3: கிட்டத்தட்ட மறுபிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால் அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றத நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
4: அங்கே ரெஜிமெண்ட்டாக ஆர்ட்டிலரியில் தான், அந்த ஆர்ட்டிலரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம் டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாழ

0: நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது ஆர்ஆர். ஆர்ஆர்னா தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறக்க நாங்கள் உருவாக்குனது ஆர்ஆர்னு ஒரு ஸ்பெஷல் டீம். அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியராக போய் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்ப தான் 19 டிசம்பர் 2024 காலையில் 3 மணிலேருந்து 3 கிட்ட ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நான் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டரே நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓவுக்கு மோட்டரோலா பாஸ் பண்ணேன். மோட்டரோலனா வாக்கிட்டாக்கி சொல்லுவாங்க. மோட்டரோலா பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டேன் முன்னாடி கிடக்கேன் கை கால் ஆட்டேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சார் சொன்னார் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்லன்னு 3-4 பேர் இருக்காங்க அங்கேயே இருங்க உங்களுக்கு தான் டார்கெட்டு விட்டுறக்கூடாதுன்றத மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன். அப்புறம் நானையும் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிட்டப்போ 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5 20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு சோற்றில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது. நம்ம அடிபட்டாலும் எவ்வளவு தப்பிச்சு அவங்க தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட்டு வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது. முகத்தம் ஃபுல்லாக சதஞ்சிருச்சு கையெல்லாம் இருக்குது நிறையா மாற்றணும். முன்னே அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. முன்னா கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது 3 சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4 மாதம் 5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டுன்னு சொன்னீங்களே அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர் சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் அந்த டெரரிஸ்ட் அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதுக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சுட்டு 8 மாதம் கழிச்சு ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தைய சிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சாங்க சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவொடனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங்க இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர் மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது. இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு
0: இருந்துச்சு இல்லையா அது எப்படி நீங்கள் அந்த இடத்துல உடனே நீங்கள் சார் மூணு பேருக்கிட்ட நாங்கள் அடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பேரோ ஒரு ஆளாக தான் இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது அந்த ட்ரோன் மேலே ட்ரோன் கேமராலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்டப்பில் வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் புஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேலே எத்தனை ரவுண்டு போடுமே தெரியாது ஏன்னா நம்மளை எய்ம் பண படிக்காமல் லாஸ்ட் வர நின்று அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிறது. அது தெரியும் தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க, மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்ப டாக்டரும் டாக்டரும் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பிளட்டு லாஸ், எவ்வளோ பிளட்டு லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி, அதுதான் சார், அதுதான் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிறது சார்.
1: மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது, நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது

0: ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
1: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தை ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளையை அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோதல் ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்காகட்டியான உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், நான் மகனை இராணுவத்துக்கு அனுப்புறேன், அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்குன்னா நான் சொன்னது தான், ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம் அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ள எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ, ஃபஸ்ட்டு எந்த கெட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17-17 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலையிலேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1-2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ள போயிடலாம் சார்.
0: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொல்ல மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
1: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்த இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாள் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இனி அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை ரெஃபரண்ட்டப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. நீ அவங்கள தான் சார் என்ன பண்ணுறது
0: இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
1: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஒரு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிகிறப்ப இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டார் நம்ம வீட்டுக்காரர் எல்லாரும் அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் என்ன பண்ணுறது. ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
0: இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய இராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கர நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம்

0: யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டு வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
1: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டும் ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானம்ன்றதும் யோகாசனம்ன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய எட்டு நிலைகள் அது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய எட்டு நிலைகள்.
0: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்ல இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: பொதுவா நான் இப்ப சொன்ன எட்டு நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இயமம், நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இயமம், நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா, பொறுமையா, நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி. ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
0: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல, காற்றோட்டமான வெட்ட வெளியில, வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
0: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்?
1: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்போ நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மளை செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்போ விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்போவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
0: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
1: நிச்சயமா
0: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறை வச்சுக்கிறதுல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறை வச்சுக்கிறதுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதைவுகள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த எட்டு நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம், தாரணம். பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண

0: நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி ஒரு மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்ப உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் மனதுல சொல்லியிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
2: பொதுவா 45-55 வயதுக்குள்ள இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
1: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
2: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து கெடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமான எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
2: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணுக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள், அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜை வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய

0: பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படி எல்லாம் அவங்கள பராமரிச்சுக்கலாம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த ஃபிளாக் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயிறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருக்கிறது, அந்த காஃபி டீ இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கறிவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு, மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
1: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும். இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ரா ரா மா இண்டிதாகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆசாவேரி ராகம்

அசாவேரி ராகத்தில் அமைந்த ராராமா இண்டி தாகா தியாகராஜா கீர்த்தனையில் கேட்டீர்கள். அடுத்து இனி ஹிரண்மயம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் லலிதா ரூபகதாளம்.

நேரம் 9:39. அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக தூக்கிய திருவடி என தொடங்கும் சுத்தானந்த பாரதி பாடல், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளாா்.

தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 10:03. எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியில் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.

0: ஐயையய்யா, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்த பாடல் வலிக்க கேட்டோம் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 10:14. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான திரைசை பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:28. தொடர்ந்து பாடல் கேட்கலாம், ரோஜா மலரை திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். கேட்க இருப்பது பிரியங்கா படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் இருந்து.

0: ஒலித்த இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 நீடித்த அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 உயிரிழந்துள்ளதாகவும் 700 காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.

உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேர்லே. நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றலில் இன்று பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு மகிழலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதலாக பாடல் கேட்கலாம், பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து ரோஜா மலரே.

நேரம் 11:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா குரலில்.

நேரம் காலை 11:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுர தென்றல். அடுத்ததாக கொடிமலர் படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: மதுரை தென்றலில் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் படத்திலிருந்து.

நேரம் காலை 11:35. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடல் அடுத்த வீட்டுப் பெண் திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரை தென்றலில் வரும் அடுத்த பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து.

அடுத்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுர தென்றல். நேரம் பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் கே பவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து 12:40 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி. இதில் மொஹரம் பண்டிகை பற்றிய சிற்றுரை வழங்குபவர் டாக்டர் ரசியாபான் அவர்கள். தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சியின் கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடனான நேர்முகம். அதனைத் தொடர்ந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளோரன்ஸ் துரை அவர்கள். நிறைவாக மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் உரை வழங்குபவர் என் ஜெயப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலா கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தின்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு இன்றைய பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுரத்தின்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேர்மும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10

பூவெல்லாம் பொன்வாசம் திரைப்பட பாடலிருந்து ஒருபட பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களே. மலை ஆரம்பிப்பதற்கு ஐசிசி பெண்கள் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள் இங்கிலாந்து மான்செஸ்டர் ஓல்டு டிராஃப் போர்டு மைதானத்தில் இந்தியா பங்களாதேஷ் பெண்கள் அணிகளுக்கிடையே நடைபெறும் T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய. தொடர்ந்து மதிய 1869 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள் 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவண்ணம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் சிறப்பு சிகிச்சைகள் பற்றிய தகவல்களை தருகிறார் மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடக மலர், இதில் எங்க வீட்டு மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற கே மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். படைப்பு புதுச்சேரி வானொலி. 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்து செய்திகள், 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள். இனிதே நிறைவு பெறும் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு

0: பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட

இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலம்

0: தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 15:15 ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், 27ஆம் தேதியன்றும் 28ஆம் தேதியன்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை மறுநாள் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 28ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் TKS கலைவாணன் பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் தேவி, இயற்றியவர் மருத காசி, இசை எல் கிருஷ்ணன்.

0: அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன.
1: பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
0: இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் எளிதாக ஒரே இடத்தில் பெறுமகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
1: கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
0: இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டுக்கு அருகிலேயே வழங்கப்படுகின்றன. இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800-425-0111.
0: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498-34-5350. மெல்லிசை பாடல்களை அடுத்து டி எல் மகராஜன், எம் அமிர்தா பாடிய பாடல். இயற்றியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன், இசை எம் அசோக்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: வார சிந்தனை. உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள், கடந்து செல்ல பழகுங்கள். வருந்தி கிடந்தால் தேங்கிய குட்டை போல உதாசீனப்படுத்தி விடுவார்கள். மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், தன்னை விட்டு பிரியும் இலைகளை மரம் கண்டுகொள்வதில்லை. நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் தருணத்தில் வருந்தாதீர்கள், தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது. உங்களை சிதைக்க முயலும் பல சோதனைகளுக்கும் இடையே உங்களை நீங்களே செதுக்கி உயரும் சாதனைதான் வாழ்க்கை. இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் நம் விருந்தினர் பகுதியில் மாநகராட்சி கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். முகரம் சிறப்பு நிகழ்ச்சியாக முகரம் குறித்து உரையாற்றுகிறார் முனைவர் ரசியா பானு அவர்கள். சமையல் குறிப்பு வழங்குகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் குறித்து விளக்குகிறார் ஜே ஜெயப்பிரியா அவர்கள். முகரம் குறித்து சிற்றுரையாற்றுகிறார் முனைவர் ரசியா பானு அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். முகரம் என்றால் என்ன என்பதை பற்றிய சில கருத்துக்களை உங்களிடம் பகிர உள்ளேன். இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின் முதல் மாதம் முகரம் ஆகும். இவ்வாண்டு 1448 ஹிஜிரி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. அரபு மொழியில் முகரம் என்றால் புனிதமான அல்லது தடை செய்யப்பட்ட என்று பொருள். இந்த மாதத்தில் போர் புரிவது என்பது முந்தைய காலத்திலிருந்து இஸ்லாம மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு நிகழ்வாகும். அல்லாஹ்வுடைய 4 புனித மாதங்கள், அதாவது ஒரு ஆண்டில் 12 மாதங்கள் வரும் இல்லையா, அதில் 4 புனித மாதங்களில் ஒன்றாக இந்த முகரம் மாதம் கருதப்படுகிறது. அந்த 4 புனித மாதங்கள் என்னென்ன? துல்கதா, துல்கஜ், முகரம், ரஜப். இதில் ஒன்று புனிதமான மாதம் தான் முகரம்.

இந்த மொகரம் மாதத்தில் சிறப்பு என்னன்னு பார்த்தா, இந்த மொகரம் மாதத்தில் 9வது மற்றும் 10வது நாள் ஆசுரா நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்கிறாங்க. இவங்க நோன்பு நோற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபிரௌன் ஒரு அரசன் தன்னை தான் வழிபடணும் அப்படின்னு மக்கள்கிட்ட பெரிய கொடுங்கோலாட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அக்காலகட்டத்தில் அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, இஸ்ரவேலர்களுடைய மக்களில் ஆண் வாரிசு தங்க அவரை அழித்து விடும் அப்படின்னு ஒரு செய்தி கேட்குறாரு. உடனே இஸ்ரவேல் மக்களில் உள்ள ஆண் வாரிசு எல்லாத்தையும் அவர் வந்து கொன்றுங்க அப்படின்னு ஒரு தெரிவிப்பை பிறப்பிக்கிறார். அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. மூசா அப்படிங்கிறது ஒரு நபி, அவர் பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அல்லாவின் ஆணைப்படி மூசாவுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மூசா நபியை வந்து ஒரு துணியில் கட்டி தொட்டியில் வச்சு ஆற்றுல அனுப்பிடுறாங்க. அந்த மூசா நபி பிறந்ததையே அவர் ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபிரௌனுக்கே தெரியாமல் அந்த நபியை எடுத்து வளர்த்து வர்றாங்க. அவர் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அல்லாவிடமிருந்து அவருக்கு நபித்துவம் கிடைக்குது. நபித்துவம் கிடைச்ச உடனே இறை வழிபாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே இறைவனை வணங்குமாறு எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து கூறுறாங்க. அப்படி கூறும்போது அந்த ஃபிரௌன் அப்படின்ற அரசனுக்கு மிகுந்த கோபம் ஏற்படுது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் சேர்ந்தவர்களையும் ஃபிரௌன் அவர்கள் தன்னுடைய படையோடு சேர்ந்து தாக்கிறதுக்கு வராங்க. இவங்க கிட்டேருந்து தப்பிக்க போயிட்டு சென்று கொண்டு இருக்கும் வழியில் ஒரு கடல் வந்துடுது. அந்த கடல்லேருந்து தாண்டினா தான் இவங்களால் ஃபிரௌன்கிட்டருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற காலகட்டத்தில் இறைவனிடம் அந்த இடத்த வச்சு பிரார்த்திக்கிறாங்க. இறைவா, நான் உன்னையே வழிபட சொல்லி சொன்னதுக்கு வர வழியில் தடங்கலாக ஒரு கடல் வந்திருக்கு, நான் இதை எப்படி நான் கடந்து போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல இறைவன் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உன் கையில் உள்ள ஒரு தடியை நீ கீழே அடித்தனா அந்த கடல் உனக்கு வழிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்குன்ற எந்த ஒரு காரணமும் கேட்காம இறைவன் சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றதுக்காக அவரும் அதே மாதிரி அந்த தடியை வச்சு கீழே தரையில் அடிக்கிறாரு. உடனே கடல் ரெண்டாக பிளகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த கடலை கடந்துடுறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வர இந்த ஃபிரௌனும் அவருடைய படையினர்களும் அதே கடலை கறக்கும்போது இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்தவுடன் அந்த கடல் அப்படியே மூடிடும். ஸோ இந்த நிகழ்வில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிரௌனும் அவருடைய படைகளும் அழிந்து விடுகிறது. இதே ஒரு கொண்டாடுறதுக்காக தான் முகரம் மாதத்தில் ஒவ்வொரு முகரத்திலையும் 9வது நாள் மற்றும் 10வது நாள் ஆசுரா நோன்பு நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆசுரா நோன்புல புனிதமானது என்னன்னா, முந்தைய பாவங்களை மன்னிக்க கூடியது என்று நபிகரால் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்பு முஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா, அதே கூட சேர்ந்து அதுக்கு அடுத்து ரமலான் மாதத்துக்கு பிறகு வைக்கிற முக்கியமான நோன்புகளில் ஒன்றாக இந்த ஆசுரா நோன்பு கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தர்மங்கள் செய்வது, இறைவனை அதிகம் அதிகம் தொழுவது மற்றும் நஃபிலான நோன்புகளை நோற்பது போன்ற நற்காரியங்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுகிறார்கள். நான் முதலே சொன்ன அரபு மொழியில் முகரம் என்பது புனிதமான அல்லது தடை செய்யப்பட்ட அப்படின்னு ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் போர் என்பது தடை செய்து வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போ முகமது நபியுடைய மறைவுக்கு பின்பு அவருடைய பேரரான இமாம் ஹுசைன் அவர்களை உமையத் ராணுவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கர்பலா அப்படின்ற இடத்துல இதே முகரம் மாதத்தில் போர் செய்கிறதுக்கு அழைக்கிறாங்க. அந்த கர்பலா இடத்துல கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் பசியால் ரொம்ப அவங்க அவதிப்பட்டு கடைசி முகரம் 10வது நாள் அவங்க அதில் தோல்வி அடைந்து இறந்து விடுறாங்க. முகமது நபியுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அவங்க அந்த உமையத் ராணுவம் வந்து அழிச்சிடுது. இதை தான் இந்த முஸ்லீம்களில் ஷியா பிரிவு முஸ்லீம்கள் வந்து இந்த துக்க செய்தியை அனுசரித்து தான் இந்த முகரத்தில் உள்ள முதல் 10 நாட்களாக துக்க நாட்களாக அனுசரித்து வராங்க. இன்ஷால்லா இந்த ஹிஜ்ரி புதிய ஆண்டில் நம் எல்லோருடைய வாழ்விலும் நிம்மதி மற்றும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நிரப்பப்படும். ஆமீன். இஸ்லாத்தில் பெண்களுடைய கடமைகள் என்ன, இஸ்லாம் வந்து பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, பெண்களுடைய கடமைகளாக என்னென்ன குர்ஆன் எடுத்து கூறியிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் என்னென்னா, குர்ஆனில் பெண்களை பற்றியும் அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றியும் பல வசனங்கள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு பெற்றோர்கள், பெற்றோர்களை எது எப்படி மதிப்பு மரியாதையுடைய நடத்தணும் அப்படிங்கிறத, தன் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் கட்டளையிட்டோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது குர்ஆனில். பெற்றோரை கௌரவிப்பது ஒரு முக்கிய கடமையாக கூறப்படுகிறது. பெண் பிள்ளை பிறப்பு என்பது மகிழ்ச்சியான நற்செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பிள்ளை பிறந்ததை விட பெண் பிள்ளை பிறக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா 2 அல்லது 3 பெண் பிள்ளைகளை பெற்று ஒழுக்க நெறியோடு வளர்த்தவர்கள் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைவார்கள், சொர்க்கத்தில் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண் பிள்ளை பிறப்பு என்பது மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு இஸ்லாம் கூறியிருக்கிறது. திருமணம், திருமணத்தை பற்றின கருத்து என்ன, பெண்களுக்கு நியாயமான முறையில் உரிமைகள் இருப்பதைப் போலவே அவர்களுக்கும் பொறுப்புகளும் உள்ளன. எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு பொறுப்புகளும் இருக்கு. மனைவி கணவனுடன் நல்ல முறையில் வாழ்வதும் குடும்ப ஒற்றுமையை பேணுவதும் ஒரு பொறுப்பாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் கணவனும் மனைவியை மரியாதையுடன் நடத்த வேண்டும். மனைவிக்கு மட்டுமே கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யணும் அப்படிங்கிற கட்டளை இல்லை, கணவனும் மனைவிக்கு சக மரியாதை சரியான மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாம் கூறியிருக்கு. மேலும் திருமணத்தின் போது பெண் பிள்ளைகள் வீட்டில் கொடுக்கும் வரதட்சணையை தடுத்து திருமண கொடை

0: மகர் திட்டம் கொடுத்து ஆண் வீட்டார் தான் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டிய சட்டம் இஸ்லாமில் இருக்கிறது. அதே போல மணப்பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லாது. எல்லா திருமணத்திலையும் மணப்பெண்ணிடம் போயிட்டு உனக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெண் சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. அந்த உரிமையும் இஸ்லாம் மார்க்கம் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்குது. அதே போல விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. அதே போல குரானில் உள்ள ஒரு வசனம் 24:31, நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பை காத்து கொள்ளட்டும். பெண்களுக்கு மட்டும் இதை சொல்லலை, பெண்களுக்கு கூறுவதுக்கு முன்னக்குட்டி 24:31 தான் பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னக்குட்டி 24:30 ஆண்களுக்கும் பார்வையை தாழ்த்தி கொள்ளும் கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிற உரிமை வந்து இஸ்லாம் சட்டத்தில் இருக்குது. அதே போல் சொத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. மார்க் உலக கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் பெண்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. கற்பையும் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் காக்க வேண்டும் என்று பெண்களின் கடமைகளை குர்ஆன் எடுத்து கூறியுள்ளது. மேலும் இஸ்லாம் வந்து கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்குன்னா, கணவன் மனைவி உறவை நல்ல முறையில் பேணுதல், பரஸ்பர அன்பு இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் மத்தியிலையும். அதே போல் மரியாதை, நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புடன் வாழ முயற்சிக்கணும். அதே போல் குடும்ப நலனில் அக்கறை காட்டுதல், வீட்டின் அமைதி ஒற்றுமை மற்றும் நலனை பேணுவதில் பங்களித்தல். ஒரு பெண் வீட்டில் இருக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணுடைய சத்தம், அந்த வீட்டில் அந்த ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறதையே மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பெண் அமைதியுடனும் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்ளணும். அதே போல் குழந்தைகளோட வளர்ப்பு எப்படி இருக்கணும் பாருங்கள். குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம், என்றைக்குமே பெற்றோர் தான் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதே போல் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம், மதிப்புகள் மற்றும் கல்வியை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தல், குடும்ப முடிவுகள் மற்றும் பொறுப்புகளில் இணைந்து செயல்படணும் இஸ்லாம் சட்டம் அங்கீகரிக்கிறது. குடும்ப ரகசியங்களை பாதுகாத்தல், பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவு, இரு குடும்பங்களுடனும் நல்ல உறவை வளர்க்க முயற்சித்தல். இஸ்லாமில் குடும்ப வாழ்க்கை என்பது ஒருதலைப்பட்சமான பொறுப்பு அல்ல, கணவருக்கும் கடமைகள் உள்ளன. இந்த மாதிரியான கடமைகள் எல்லாமே ஒரு மனைவிக்கு மட்டுமே உரிதானது அல்ல, கணவனுக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறத இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. அதே மாதிரி கணவருக்கு கூறிய அறிவுரைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, மனைவியை மரியாதையுடன் நடத்துதல் வேண்டும், மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. அன்பு, பாதுகாப்பு மற்றும் நியாயமான நடத்தையை வழங்குதல், அன்பு பாதுகாப்பு எல்லாமே அந்த பெண்ணுக்கும் குடும்பத்தில் இருக்கணும், அந்த பெண்ணும் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. மனைவியினுடைய உரிமைகளை மதிக்கணும். ஏன்னா எந்த ஒரு இஸ்லாம் சட்டமும் பெண் பேச்சை கேட்காத, பெண்ணுக்கு அடிமையாகாத அப்படிலாம் சொல்லலை. உன்னுடன் வாழ்ந்த, அதாவது இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவி என்பது அந்த கணவனோட விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் மனைவி அப்படின்னு கூறியிருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தருது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணையும் கண்டிப்பாக கலந்து பேசி அவரை சம்மதத்தோடைய தான் முடிவே எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடவுள் வந்து பெருசு, இங்கே யார் கடவுளும் பெருசு இல்லை, யார் கடவுளும் சிறிதில்லை. வேற்றுமையில் உச்சுமைக்கான இந்தியாவில் அனைவரும் சேர்ந்து சகோதரத்துவமாக வாழ்வோங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: இதுவரை முஹரம் குறித்து உரை நிகழ்த்தியவர் முனைவர் ரசியா பானு அவர்கள்.

0: மாநகராட்சி கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களை நாம் இப்பொழுது சந்திப்போம்.
1: தூத்துக்குடி மாநகராட்சி ஓட்டுநர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றி சொல்லுங்க.
2: என்னுடைய பெயர் வந்து ஜெயலட்சுமி ராமமூர்த்தி. நான் வந்து தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு 25 வருடமாக ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். நான் பொண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எல்லாருமே நம்ம பொண்ணாக பிறந்துட்டோமேன்னு வருத்தப்படாமல் பொண்ணாக பிறந்ததுக்காக கடவுளுக்கு நம்ம தாய் தந்தைக்கெலாம் நன்றி சொல்லி நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்மளுடைய திறமையை நாம் உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னால் மட்டும் இல்லை எல்லாராலையும் எல்லா வகையிலையும் முன்னேற முடியும் அப்படிங்கிறத வந்து நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன்.
1: நல்லது. உங்களுக்கு இந்த ஓட்டுநர் பயிற்சி வந்து எத்தனை காலம் பயின்றீங்க?
2: அதுக்கு ரொம்ப வருடங்கள்லாம் நான் எடுத்துக்கல. நான் ப்ளஸ் டூ முடித்த உடனேயே வீட்டில் லைட் வெஹிக்கிள் இருந்ததுனால அதை ஓட்டி பழகியிருந்தேன். அப்புறம் அப்பா ஃப்ரெண்டு வந்து டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்துனாங்க. அவங்க மூலியமாக ஏமா நீ நல்லா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதுனால ஹெவி லைசன்ஸ் போடலாமே அப்படின்னு அவங்க தான் உற்சாகப்படுத்துனாங்க. அதனால் நான் போய் ஹெவி லைசன்ஸ் வந்து, அப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி மாவட்டம். அங்கே ஹெவி லைசன்ஸ்க்கு பயிற்சி பள்ளி கிடையாது அப்படிங்கிறதுனால தென்காசியில் போய் அங்கேருந்து கனரக வாகனம் ஓட்டி பழகினேன். அது முடித்த உடனேயே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பதிஞ்சு வச்சுருந்தேன். நான் வந்து செகண்ட் கிரேடு டீச்சர் ட்ரைனிங் தான் படித்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து நர்சிங், நான் போலீஸ் இதிலலாம் செலக்ட் ஆனேன் அப்படிங்கிறதுனாலும் அப்பா வந்து டீச்சர்னா தான் பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல சேஃப்டியான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து விட்டாங்க. அதில் ஒரு 92வது வருஷம் வந்து கல்வித்துறையில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நான் வந்து இந்த டிரைவிங், டைப்ரைட்டிங் இந்த மாதிரிலாம் பழகினேன். முடித்த உடனே லைசன்ஸ் எடுத்ததுனால அதையும் கொண்டு போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருந்ததில் எனக்கு வந்து நிறைய இன்டர்வியூ வந்துச்சு. நான் பொள்ளாச்சி, வால்பாறை இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் கிடச்சிது. அப்பா அவ்வளோ தூரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்ப ரெண்டாவது 99வது வருஷத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து மாநகராட்சியிலேருந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக அழைப்பு வந்தது. அதில் போய் ஜாயின் பண்ணி நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி 99வது வருஷம் பணியில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து வாட்டர் சப்ளையில் உள்ள வாட்டர் லாரி, ஆஃபீஸர்ஸ் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோர் கிளிப்பில் வந்து லைட் ஃபிட்டிங் மாற்ற வண்டி இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் படிக்கும்போது அதெல்லாம் பழகினது இல்லை. வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கெலாம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. நான் அதுலேயும் நல்ல முறையில் பண்ணதுனால திரும்ப கல்யாணம் ஆனது வந்து தூத்துக்குடி. அதனால் திருநெல்வேலி மாநகராட்சியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாநகராட்சியில் வந்து ஜாயின் பண்ணேன் மேம்.
1: சரி, இவ்வளோ படிச்சிருக்கீங்க. ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு தலை நிமிர்ந்து வாழணுங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் பாராட்டுக்கள். நீங்கள் வந்து எப்படி இந்த துணிச்சலான ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுருக்கீங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சுருக்கீங்க, டைப் ரைட்டிங் படிச்சுருக்கீங்க, கிளர்க்காக போகலாம், டீச்சராக போகலாம், அதையெல்லாம் விட்டுட்டு டிரைவிங்கில் தான் உங்களுக்கு வரணுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது?
2: இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து எங்கள் அப்பா தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அடங்கி அடங்கி வீட்டிலே இருக்கக்கூடாது.

0: அது எல்லா இதுலேயும் நல்ல விழிப்புணர்வோட எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நம்ம தனியாக தெரிகிற மாதிரி நம்மளுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது.
1: எல்லாருடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு ஆள் இருப்பாங்க. உங்களுடைய பிறந்த வீட்டில் உங்கள் அப்பா உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நீங்கள் புகுந்த வீட்டில் உங்கள் கணவருடைய சப்போர்ட் எப்படி இருக்குது இந்த தொழிலுக்கு நீங்கள் போகிறதுனால?
0: கணவரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது மேடம். அவங்க வந்து வீட்டு வேலைகள்லையும் சரி, குழந்தைய பராமரிக்கிறதுலையும் சரி, அப்புறம் என்னைய கவனிக்கிறதுலையும் சரி, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு வர வேண்டியது வந்து காலையில் 6 மணிக்கே டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு என்னையால் வர முடிஞ்சிச்சு.
1: சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
0: ஒரு பையன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கா மேம்.
1: ஒரே பையனை என்ஜினியர் ஆக்கியிருக்கீங்க, ஒர்க் பண்ணுறாரா உங்கள் பையன்?
0: ஆமாம் மேடம், இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க மேம்.
1: வெரி குட். ஒரு பெண்ணாக பிறந்து சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு வாழ உங்களுக்கு ஒரு வழிவகுத்துருக்கு. 6 மணிக்கு டியூட்டிக்கு வரணும்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் செய்தால் தான் முடியும். அதில் கூட மாட உங்கள் ஹஸ்பண்டுடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லணும். இந்த தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது மேடம்?
0: நம்ம இப்போ எனக்கு வந்து சர்வீஸ் வந்து 26 வருஷம் ஆகுது. அதனால் நான் இப்போதைக்கு 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் மேம்.
1: மந்த்லி 70,000?
0: ஆமாம் மேடம்.
1: சரி சரி.
0: கணவர் வந்து பேக்கரி வச்சுருக்காங்க சொந்தமாகவே, அப்படிங்கிறதுனால அவங்களோட வருமானத்தை செலவுகளுக்கு வச்சுட்டு என்னோட இதை வந்து சேமிப்பாக வச்சுக்கேன் மேம்.
1: கேக் தொழில் உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியாது, சாப்பிடுவேன் நல்லா. இடையில எனக்கு டைம் கிடைக்கும்போது போய் நின்று பார்த்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இப்போது வேலைக்கும் போயிட்டு அதையும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போக டெய்லரிங் எல்லாமே கற்றுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்குள்ளது அம்மாவுக்குள்ளது எல்லாத்தையுமே நானே தச்சுக்கிடுவேன். ரெண்டாவது பி டியூஷன் கோர்ஸும் முடித்தேன். அதுவும் அப்பப்போ டைம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் போய்
1: பரவாயில்லையே.
0: வீட்லயே 2-3 மிஷின் இருக்குது, மற்றவங்களுக்கு வரவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, மாநகராட்சியில் இந்த ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறீங்க, அது எந்த அளவுக்கு சிரமமானது எல்லாருக்கும் தெரியும். எப்படி இவ்வளோ 26 வருஷம் ஓட்டியிருக்கீங்க? ஏன்னா எல்லாருமே செய்ய பயப்படக்கூடிய ஒரே தொழில் டிரைவிங் தான். ஏன்னா ஒரு செகண்டு நம்ம கண் விலகிட்டினாலும் நம்மளால் வி கெனாட் சர்வைவ். அதனால் நீங்கள் எப்படி அந்த அனுபவத்தை மேற்கொண்டீங்க?
0: கஷ்டமானது தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை நானுமே. அதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத அப்போமே பிரித்து கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு ஆம்பளையால் பார்த்த வேலையை நான் பார்த்ததுனால எனக்கு நிறைய உடல் உபாதைகள் வந்து அதிகமாக இருக்க தான் செஞ்சது. என்னுடைய தோற்றத்தையே அது மாற்றிருச்சு. ஆனால் அதை நான் இஷ்டப்பட்டு செஞ்சதுனால அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தோணலை.
1: தெரியல.
0: ஆமாம், அது வந்து எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே பணியில் இருக்கிறதுக்கு இன்னமும் நான் விரும்புகிறேன் மேடம்.
1: அப்புறம் உங்களுக்கு வேற என்ன கனவுகள் இருக்குது? உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது?
0: பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை.
1: வெரி குட்.
0: ஆனால் நான் இப்போ வேலையில் இருக்கிறதுனால என்னோட பேரில் அதை வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால நான் இன்னும் அதை துவங்கலை. எனக்கு இன்னொரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேடம் சொன்ன மாதிரி பல பிஸ்னஸ்கள்லேயும் இந்த டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்து சொல்லி கொடுக்குறதுலேயும் என்னோட கனவுகளில் அதுவும் ஒன்று மேடம்.
1: கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். இவ்வளவு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொன்ன மாதிரி நீங்கள் இத்தனை தொழில்கள், டெய்லரிங், பியூட்டிஷியன், டிரைவிங், டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே முடிச்சிருக்கீங்க. முன்னாடி காலத்துலலாம் நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு இருந்த காலம் நம்ம பாட்டி முப்பாட்டன் பாட்டி காலத்தில். இப்போ அப்படி இல்லை, எல்லா வீட்லேயும் கேர்ள்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அதனால் இந்த காலம் நமக்கு வந்து ஒரு வெற்றி கனியின் காலம்தான் பெண்களுக்கு. அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுயதொழில் செய்பவங்களாக ஒரு நல்ல மேம்பட்ட வருமானத்தோடு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
0: கண்டிப்பாக நானும் முயற்சி பண்ணி செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறேன் மேடம்.
1: சரி, நீங்கள் நிலையத்திற்கு வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பதிவு செய்தமைக்கு நன்றி.
0: நானும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
2: இதுவரை மாநகராட்சி கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா.

0: டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்பு வழங்குகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் பிரெட் டிலைட். இது வந்து டிஃபன் பாக்ஸ் சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல முருங்கைக்காய் நிறைய கிடைக்குது. இப்போ அந்த முருங்கைக்காயில உள்ள சதை பகுதியை மட்டும்தான் எடுக்கணும். அது இப்போ நான் வந்து அந்த சதை பகுதியை நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். முருங்கைக்காயின் சதை பகுதி 1/2 கப்பு, நறுக்கிய வெங்காயம் 2 கரண்டி, நறுக்கிய தக்காளி 2 கரண்டி, சாம்பார் பொடி 1 கரண்டி, சீரகத்தூள் 1/2 கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 கரண்டி, மல்லி இலை சிறிதளவு, ரொட்டி வந்து 10 ஸ்லைஸு, 10 துண்டுகள், எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு நமக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு. நல்ல இப்போ எப்படி செய்கிறதுனா, நல்ல சதப்பிடிப்பான முருங்கைக்காயை நீளமாக வெட்டி ஆவியில் வேக வச்சு அதில் உள்ள சதை பகுதியை மட்டும் கரண்டியால் வழித்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு கடாயில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு விழுது போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். முருங்கைக்காயின் சதை பகுதியை கடைசியில் போடணும். போட்டு உப்பு போட்டு அதில் சாம்பார் பொடியும் போட்டு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி, மல்லியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டு எண்ணெய் லைட்டாக எண்ணெய் பிரியவும் அந்த மல்லியலை தூவி இறக்கி வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்கு ஸ்டஃபிங். இந்த ரொட்டி துண்டுகளுக்கு ஸ்டஃபிங் வந்து இந்த முருங்கைக்காய் மசாலா தான். இப்போ வந்து எப்படி நம்ம அதை பால்ஸ் மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கணும். இந்த அதுக்கு அது என்ன பண்ணலாம், பிரெட்டை வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் ஓரங்கள் எதுவுமே கட் பண்ண வேண்டாம், அப்படியே தண்ணியில் முக்கிட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் வந்து முருங்கைக்காய் லைட்டாக ஒரு சின்ன கப்பு மாதிரி கையில் வச்சு லேசாக அழுத்திட்டு ஒரு சின்ன கிண்ணம் போல் செஞ்சு அதில் வந்து முருங்கைக்காயோட மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவை அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிடுங்க. அப்படி ரோல் பண்ணி ஃப்ளாட், அதாவது ஸ்லைட்டாக அமுக்கி விடணும். அமுக்கி விட்டு கொஞ்சம் லேசாக குட்டி பூரி மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இதில் நீங்கள் ஃபுல்லாக பூரி மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கணும்னு அவசியம் இல்லை. தோசைக்கல்லில் போட்டு கூட ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சு எண்ணெயை ஊற்றி நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். இது வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சாஸ் ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.
0: இதுவரை சமையல் குறிப்பு வழங்கியவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் குறித்து விளக்குகிறார் யோகாசன பயிற்றுனர் ஜே ஜெயப்பிரியா அவர்கள்.
2: இப்ப இருக்கிற அவசரமான உலகத்துல நம்மை நாமே தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. துரித உணவு, ரசாயன கலவை நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குளிர்பானங்கள், மசாலா பொருட்கள், கலப்படம் நிறைந்த மூலப்பொருட்களாலான உணவு முறைகளை நாம் எடுத்துக்கிறதுனால உடல் நலம் பாதிக்கப்படுது. இயக்க நிலை ஆதாரமான இராஜ சுரப்பிகளும் பாதிக்கப்படுது. அதனால் மருத்துவரையும் மனநல ஆலோசகர்களையும் நாம் தேடி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஆனால் அவங்க எல்லாருமே நமக்கு பரிந்துரைத்த ஒரு கலை யோகக்கலை. தற்பொழுதுள்ள சத்து குறைபாடை தீர்க்கிறதுக்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் மக்கள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு

பருவ நிலைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அசைவு பயிற்சி, ஆரோக்கிய உணவு முறை, சின்ன சின்ன ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், சுத்தி நிலை பயிற்சியாக கிரியாக்கள், சுவாச பயிற்சியை சுத்தி செய்ய கபாலபதி பயிற்சி மற்றும் சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, இது எல்லாமே இப்போ ஆரோக்கியம் தரக்கூடிய வழிமுறைகள். மாணவர்கள், சிறுவர்கள் தங்களது ஞாபக சக்தியை அதிகரிக்க, கவன சிதறலை குறைக்க, உடல் வளர்ச்சியை மேம்படுத்த பல ஆசனங்கள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டங்களாகவுமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 13 வயது பருவத்தில் மனம் அலைபாயாமல் இருக்கிறதுக்கு, ஸ்திர மனதாக இருக்கிறதுக்கு தியான பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். மன உறுதி, ஞாபக சக்தி அதிகரிக்கும். சேது பந்தன ஆசனம், சர்வாங்க ஆசனம். இந்த ஆசனங்கள் செய்கிறதுனால இதயத்துக்கு இரத்த ஓட்டம் நன்கு கிடைக்கும். மனப்படபடப்பு பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆசனம். வயிற்றுப்பகுதி தசைக்கு வலு கூட்டக்கூடிய ஆசனங்கள். உசற்றாசனம், தொடைப்பகுதி தசைகள் வலுப்பெற தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை போக்கக்கூடிய ஆசனம். முதுகு வலிக்கு சிறந்த நிவாரண ஆசனம் இது. நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடியது. சர்க்கரை வியாதியை தள்ளி போடக்கூடிய ஆசன நிலை. இரத்த அழுத்த மாறுபாட்டை சரி செய்யக்கூடிய ஆசனமும் கூட. மத்திய ஆசனம், அதாவது சுவாச கோளாறுகளை தீர்வு இந்த ஆசனம் செய்கிறதுனால கிடைக்கும். பிட்யூட்ரி, ஃபீனியல், தைராய்டு, பாராதைராய்டு சுரப்பிகளை சீராக சுரக்க வைக்கக்கூடிய ஆசனம் மத்ஸ்ய ஆசனம். மீன் போன்ற தோற்றம் உள்ள ஆசனம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற ஆசனம் வஜ்ராசனம். உணவு சாப்பிட்ட பிறகு கூட செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம். செய்கிறது மிக மிக எளிமையான ஒரு ஆசனம். முழங்கால் போட்டு பிருஷ்டத்தை கணுக்காலில் படும்படி உட்காரக்கூடிய ஆசனம் தான். எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனம். முயற்சி பண்ணால் கட்டாயமாக செய்ய முடியும். செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஆசனம். தொடை பகுதி பலம் பெற முழங்கால் மூட்டு வலி நிவாரணம், இடுப்பு பகுதிக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். தியான பயிற்சி, சுவாச பயிற்சி செய்ய நல்ல ஒரு ஆசனம் இது. முதுகு தண்டுவட பகுதி நேர் நிலையில் இருக்கும், அதனால் சுவாச தடுமாற்றம் சீராகும். தூக்கமின்மை சரி செய்யப்படக்கூடிய ஆசனம். பொதுவாக நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்று, மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓஎஸ், பிசிஓடி பிரச்சனைகள். வஜ்ராசனம் செய்யும்போது கட்டுக்குள் அடங்கி பிரச்சனை சரியாகும். பாலாசனம், கழுத்து வலி, முதுகு வலி, வாயு பிடிப்பு, பிறப்புறுப்பு குறைபாடுகள், மன அழுத்தம் தீர்க்கக்கூடிய ஆசனம் பாலாசனம். சுவாச கோளாறு, உடல் சோர்வு, மனத்தளர்ச்சி, மலச்சிக்கல் கூட இந்த ஆசனம் செய்கிறதுனால சரியாகும். மாலாசனம், இடுப்பு பகுதிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஆசனம், மலச்சிக்கலை போக்கக்கூடியது. மாதவிடாய் சுழற்சி, ஒழுங்கற்ற ஹார்மோன் சுரத்தலை சரி செய்யும் ஆசனம். நடுத்தர வயது பெண்கள் மற்றும் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், தேவையற்ற கோபம், படபடப்பு, உடல் எடை அதிகரித்தல், இடுப்பு பகுதியில் அடிவயிற்று பகுதியில் தசை சேரக்கூடிய நிலையை சீர் செய்து வடிவமைப்பை மேன்மைப்படுத்தக்கூடிய ஆசனம் மாலாசனம். கர்ப்பிணி பெண்கள் கூட மருத்துவரின் ஆலோசனையின்படி கூட செய்யலாம். இந்திய முறை கழிப்பறையை உபயோகப்படுத்தும் பழக்கம் இருந்தால் மாலாசனம் செய்கிறது மிக மிக எளிது. சக்கி சாலாசனம், மகப்பேறுக்கு பின்னும் நடுத்தர வயதை கடக்கும் போதும் சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கிறது இயல்புதான். தசை தளர்ச்சி உடல் வடிவமைப்பை சீர்படுத்தக்கூடியது. தோற்றத்தில் பொலிவை ஏற்படுத்தக்கூடிய ஆசனம் சக்கிச்சாலாசனம். நமது கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய திருகல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். திருகல்ல மாவு திரிக்கும் போது எப்படி சுழற்சியாக செய்வாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆசனம் செய்யக்கூடிய நிலையும். காலை விரித்து ரெண்டு கையை கோர்த்து எப்படி திருகல்ல மாவை திருகும்போது ஒரு சுழற்சி கொடுப்போமோ அதே மாதிரி செய்யக்கூடிய எளிய ஆசனம். இந்த ஆசனம் செய்கிறதுனால இடுப்பு, பிட்டம், தொடை பகுதி, தோள்கள், கைகள், இதில் இருக்கக்கூடிய
தளர்ந்து

0: தசைகள் வலுப்பெறும். ஆசனம் செய்கிறதுக்கு வயது ஒரு தடையே இல்லைங்க. 6 வயசு முதல் வயது வரம்பே கிடையாது. மனதிடம், உடல் இலகு நிலை, ஆர்வம், இது மட்டும் இருந்தால் போதும் ஆசனங்களை தகுந்த ஆசன பயிற்சியாளர்கள்கிட்ட கற்றுக்கிட்டு தினமும் நம்ம பயிற்சியை செய்யலாம்.
1: யோகாசனம் குறித்து இதுவரை விளக்கியவர் யோகாசன பயிற்றுனர் ஜெயப்ரியா அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்க

0: வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயீஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்டாக இருக்குது. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்புத்தன்மை

0: 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
1: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு

0: மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்திராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.
2: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
3: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
2: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
3: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
2: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்கால பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
1: அமைதியில் என தொடங்கும் மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

நேரம் 2:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் மதுரை வானிலை நிலையம். நேர்கள் கேட்கவிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் திரைப்படத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காவிக்குயில் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், பாலமுரளி கிருஷ்ணா குரலில்.

கேட்டுக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தில்லுமுல்லு திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 2:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரத்தண்டலில் அடுத்த பாடலாக வலம் வருகிறது அண்ணாநகர் முதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. மதுரத்தன்றலில் அடுத்த பாடலாக கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ.

0: கந்தலில் அடுத்த பாடலாக 100வது நாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்

0: random.
1: மதுரத்தென்றலின் நிறைவான பாடலாக கேட்கலாம் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து.

0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. ஓரமா ரெண்டு பேசு பாய்.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நிறைவு பெற்றது மதுரை தென்றல். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்கத் தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
3: அதெல்லாம் இருக்கட்டும்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 10:00 ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு சோலையாறு சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 27ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30ஆம் தேதி அன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த 24 பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்று

0: இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய மாலை வணக்கம் நேயர்களே, மாலை நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் நாலொரு குரல். இன்றைய குரல் எண் 304.
1: நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தில் பகையும் உளவோ பிற,
2: சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். எனவே ஒருவனுக்கு கோபத்தை விட பகை தேடித் தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 304, அதிகாரம் வெகுளாமை.

சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். எனவே ஒருவனுக்கு கோபத்தை விட பகை தேடித் தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 304 அதிகாரம் வெகுளாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸுடன் மதுர தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாய் கேட்கலாம் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மந்தையில் 1869 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி மதுர தென்றல். நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து.

நிறைவுக்கு வருகிறது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் பூவெல்லாம் உன்வாசம் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்டில் இந்தியா பங்களாதேச அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை கிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தொடர்ந்து எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை மதுரை வானொலியின் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் தொடர்ந்து 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம், 7:30 மண்ணும் மணியும். மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம், 8:30 நலமாய் வாழ. இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் சிறப்பு சிகிச்சைகள் பற்றி தகவல் தருகிறார் மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல் கேட்கலாம். இன்று இரவு 9:30 நாடகம் மலர். எங்கள் வீட்டு மருமகள் நாடகம், எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 11:10 நியூஸ் ஆன் ஏர் செயலியில் எமது நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.
5: ராமச்சந்திரன். Commerce and Industry Minister Piyush Goyal has said the Free Trade Agreement FTA with the United Kingdom is the most comprehensive agreement that India has entered into so far. Addressing the India Global Forum IGF UK India Week in London today, Mr. Goyal said sky is the limit in terms of the economic benefits that will flow from the agreement. The minister reached the United Kingdom on a 3-day visit to review the preparedness of both countries for the implementation of the India-UK Comprehensive Economic and Trade Agreement, CETA, which will enter into force from July 15. Mr. Goyal added that the agreement will further integrate both countries into global value chains and open new avenues for economic cooperation.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் பூவெல்லாம் உன்வாசம் என்ற படத்திலிருந்து பாடல் வந்து கொண்டிருக்கிறது. தொடரும் பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் ஒலிக்கிறது, இருந்திருக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பூவெல்லாம் உன் வாசம் என்ற படத்திலிருந்து பாடல்கள். அடுத்ததாக ஸ்வர்ணலதா குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் பூவெல்லாம் உன் வாசம் என்ற படத்திலிருந்து பாடல்கள் இதுவரை கேட்டீர்கள் நேர்களே. இது மதியலை வரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கையை தொடர்ந்து ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே மான்செஸ்டரில் டிராஃபோர்டு மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

பணி செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்எல்சியின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் என்எல்சி நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரச

0: அச்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம், செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே மான்செஸ்டரில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

முதல் பாடல் மதுரத்தென்றல். நண்பன் என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது. விஜய் பிரகாஷ், சின்மயி, ஸ்வை பாடியது.

ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் 6:55. தொடர்வது சேவை செய்திகள். அரசினர் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான நேரடி பயிற்சியாளர் சேர்க்கை 15/6/2026 முதல் நடைபெற்று வருகிறது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டதாரிகளும் சேரலாம். வயது வரம்பு 14 முதல் 40 வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும். பெண்களுக்கு வயது வரம்பு இல்லை. நேரடியாக விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருச்சுழி ஆகிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு உரிய ஆவணங்களான அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதிச் சான்று, ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போன்றவற்றுடன் சென்று சேர்ந்து கொள்ளலாம் என

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளித்துறை சார்ந்த இலவச பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு செய்தி ஒன்று. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகளை வழங்கப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். வழங்கப்படும் பயிற்சிகள் ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல். தகுதி மற்றும் நிபந்தனைகள்: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி: 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு: 18 வயது முதல் 35 வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் குடும்ப 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள்: கால அளவு 4 மாதங்கள். இடம் மற்றும் தங்கும் இடம்: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும். தேர்வு செய்யப்படும் நபர்கள் அங்கு தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோ ஏற்கும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

ஜீவன் ரக்ஷா பதக்கம் 2026 விருதிற்கு தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கும் செய்திக்குறிப்பு. இயற்கை சீற்றங்கள், விபத்துகள், தீவிரவாதிகள் தாக்குதல், நீரில் மூழ்குதல் விபத்துகள், மின்கசிவு, நிலச்சரிவு, விலங்குகள் தாக்குதல் மற்றும் சுரங்கங்களில் மீட்புப் பணிகள் போன்ற சம்பவங்களில் ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதில் மனிதாபிமான குணத்துடன் ஒருவரின் உயிரை காப்பாற்றியதற்காக ஜீவன் ரக்ஷா விருது இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. இவ்விருது சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவரின் உயிருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவதில் வெளிப்படையான தைரியத்திற்காகவும், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவரின் உயிருக்கு பெரும் ஆபத்தில் இருக்கும் சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவது தைரியமான செயலுக்காகவும், ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவருக்கு உடல் காயம் ஏற்பட்ட சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றிய செயலுக்காகவும் வழங்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ஒருவரின் உயிரை மனிதாபிமான குணத்துடன் காப்பாற்றியிருந்தால் 2026 ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பதக்கம் விருது விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கேட்டோம் சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி மதுரை, தொடர்வது மதுரத்தென்றல்.

7:02 49 இது ஆகாஷ்வாணி மதுரை. தொடரும் பாடல் ஜீரோ என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. மாவட்ட செய்திகள் இன்று தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம். தண்டபாணி. அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக.

0: இப்போது இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
1: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடய வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 197,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு

0: சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17/6/2026 வரை 2090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97/50/98/23/94 அல்லது 97/88/85/85/80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28 நாள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற ஜூன் 28 பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்கள்

0: நாடுகளில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34% அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு

0: இருந்து மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து கியூஆர் கோடு மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் வெட்டல் குறித்த தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் எம் சீனிவாசன் அவர்கள்.
2: மொத்தம் 25 உப்பு, 80 மாங்காய், அவ்வளவுதான். மிதுக்கு பார்த்தாலும் அதே தான்
3: உப்பு சேர்க்கணும்.
2: உப்பு தண்ணி கரைக்க வேண்டியது, உப்பு மூடி கொட்டிட்டு. இப்போ தான் சிப்பமாக தான் வருது, 60 சிப்பம். அதில் வந்து நம்ம 5 உப்பு கொட்டுறோம். கண்ணி பண்ணி தண்ணி உப்பு கரைச்சிட்டு ஒரு தார்பாயில் ஒரு 3 மிதுக்கு அதில் உள்ள 2 மூடி கொட்டுறோம். அது எவ்வளோ தண்ணி குடிக்குங்கிறது நம்ம கலவு தெரியும். ஒரு 3 மூடினா 40 கிலோ வந்துச்சுன்னா ஒரு 2 கூட தண்ணி ஊற்றுப்பா, 30 லிட்டர் வரும். அதை ஊற்றி விட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அது காஞ்சவனே 2 காயும். இதே வந்து இப்போ காஞ்சிட்டு இருக்குது, நம்ம வர்றோம், என்னப்பா காஞ்சிச்சான்னு பார்க்குறோம். நம்மளே எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு பார்க்கும்போது உப்பு டேஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்குது, இதே கண்டிஷனாக கொண்டு போங்க இது அப்படின்னு அவங்க லேபர்ட்டி நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து போய் பொறிக்கிறோம், எப்படி நல்லா பொறிச்சலாக இருக்கா,
3: அதான் சோதனை.
2: ஆமாம், டெஸ்ட்டு இதை போய் இது கொஞ்சம் டெஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டில் நம்ம சாப்பாடு கொண்டு போகும்போது கொஞ்சம் டெஸ்ட் பார்க்குறோம், அது ஓகேவாயிருது. சரி ரைட், இதே பானையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ரொம்ப உப்பு டேஸ்ட் போயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. உப்பு ரொம்ப குறையத்தான் வாய்ப்பு சொல்லி போகிறதுக்கு வாய்ப்பு வராது.
3: உணவு பாதுகாப்பு அதிகாரி இருக்காங்க, இதில் வந்து நீங்கள் கரெக்டாக உணவுப் பொருளில் சரியான முறையில் காய வைக்கிறீங்களா, சரியான முறையில் உப்பு சேர்க்குறீங்களா, அதாவது
2: உணவு பாதுகாப்பு அவங்க டேஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டே பார்த்தாங்க. ஓகே சார், இதில்
3: அவங்க மிஷின் வச்சு வீட்டில் போய் லேபில்

0: போட்டு இந்த கரெக்டாக இருக்கா,
1: அது தண்ணி டெஸ்ட் பார்க்குறாங்களே, அந்த தண்ணியில் எவ்வளோ சால்ட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாமே பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்களே டெஸ்ட் பார்த்ததுனால தான் வந்து இது ஓகே பண்ணிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தான் நம்ம வந்து ஃபுட்ஸில் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க,
0: உணவு பாதுகாப்பு
1: வந்து பார்த்துறாங்க.
0: அப்புறம் அந்த உங்கள் பொருள் போகுது, ரெண்டு நாள் காஞ்சிருச்சு, மார்க்கெட் பண்ணி அனுப்புறீங்க திண்டுக்கல் போகுது, அந்த அவர் விற்பனையாளர் உங்க பொருளை வாங்க எல்லாம் சொல்றீங்க, இந்த பொருளுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பைரி டேட் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் உணவுப்படுத்தணும், இப்போ பேக்கரி பண்றாங்க எல்லா பொருளும் அப்படித்தான் வரும், டேட் மருந்தா இருந்தாலும் சொல்லி ஒரு டேட் கொடுக்குறாங்க, தேதி கொடுக்குறாங்க, இவ்வளவுலாம் பயன்படுத்துங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதி சொல்றாங்க. அது மாதிரி உண்டாங்க
1: எங்களுக்கு வந்து வருஷ கணக்கில் இருந்தாலும் ஒன்று கிடாது வாய்ப்பே கிடையாது. சில பேர் என்ன நீங்க பேக்கரியில் சொல்றீங்க, அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க போற கெமிக்கல், எங்களுக்கு கெமிக்கலே இல்லையே,
0: இது மாசு அடையுது அப்படிலாம் சொல்றாங்களே, அது உங்களுக்கு அந்த கட்டுப்பாடுலாம் வரலையா?
1: வருது வருதுங்க. இந்த பையன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த பையன் என்ன செய்யறாங்க, சவுச்சவு மூட பச்சை காய்கறி அந்த இதுக்கு அவன் பேக்கிங் பண்ணுறதுக்கு அவன் வாங்கி போயிடறாங்க. இது இந்த பையன் எங்களுக்கு போடும்போது 7 ரூபா, அதே பையன் அவங்க லேபர் என்ன செய்கிறாங்க, அவங்க சேர்க்க அவங்க கொட்டிட்டு 2 ரூபாய்க்கு அந்த பையன் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே பையில சவுச்சவு மூடப்படுகிறது.
0: குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க அளவுங்கிறத, 1 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ, 10 கிலோ, 100 கிலோ, எப்படிங்க உங்களுடைய அந்த விதாச்சாரம், அதாவது மார்க்கெட்டுக்கு
1: போகிறது
0: எப்படி அளவு, 5 கிலோவில் போகுமா, 10 கிலோ போகுமா, 1 கிலோவில் போகுமா?
1: சில பேர் மூட்டையை வாங்குறாங்க, இப்போ சின்ன
0: வரும்
1: மூட்டை 40 கிலோ,
0: ஒவ்வொன்றுக்கும் அப்படித்தான்
1: எல்லாமே, இல்லை 40 கிலோ குண்டு மலை மூட்டை 45 கிலோ வருது, சீனையா வரக்கு 35 கிலோ, அவ்வளோதான், மற்ற பூரா பிக்சர் 40 கிலோ தான்,
0: எல்லாமே ஹோல்சேல் தான்,
1: ஹோல்சேல் தான். கம்மு கூட வச்சு விற்கிறவங்க கூட 40 கிலோ வாங்குறதுல எனக்கு வசதி பார்த்தாது, எனக்கு எப்படியோ வச்சு ஒரு 5 கிலோ 10 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட கேட்குறேன், என்னப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஒரு 5 கிலோ கொடுக்குறேன், என்னென்ன வேணுங்க அப்படின்னா, எல்லாத்துலையும் ஒரு 10 கிலோ போட்டு ஒரு பையில் பண்ணி எனக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க மீன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி அவங்க வாசி என் கொடுப்பானு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம்.
2: இதுவரை மிளகாய் வெட்டல் குறித்த தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் எம் சீனிவாசன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களோடு நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: என் பேர் பஞ்சவர்ணம்.
2: எந்த ஊர் சொல்லுங்க?
1: சேதுக்கரைண்ணா.
2: நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த பனங்கிழங்கு போட்டுட்ருக்கீங்க? முதல் அந்த பனங்கிழங்கு எப்படி போடுறீங்கன்னு சொல்லுங்கள்.
1: முன்னாடி வந்து கொட்டையை புரைக்காந்து வச்சுக்கிருவோம். வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்பி அதை குழி தோண்டி போட்டு மண்ணை மூடி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம்.
2: இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும்?
1: ஆமாம், தண்ணி ஊற்றினாத்தே அது முளைக்கும், இல்லாட்ட முளைக்காது.
2: சரி, எவ்வளோ காலம் இதை போட்டு வச்சுருக்கணும்?
1: இதை 3 மாசம்தான். 3 மாசம் மிஞ்சி போனால் ஒரு 5 மாசத்துக்குள்ள முடிச்சிருந்து.
2: இது வந்து மணலில் தான் இப்படி போடணுமா? ஏன்னா இங்கே நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே மணலில் தான் போட்டிருக்கீங்க.
1: மணல் சில பேர் சில பேர் வந்து அங்கிட்டு களிமங்கன் திரையிலையும் போட்டு ஊப்பிடுங்குவாங்க.
2: இப்போ சில பனங்கிழங்குலாம் பார்த்தோம்னா மாவு மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்குது. அது
1: எங்கள் பக்கத்து உள்ளது மட்டும்தான் மாவு மாதிரி இருக்கும், அந்த களிமண் தரையில் உள்ளது வந்து இதாக இருக்கும், நார் நாராக இருக்கும்.
2: இது வந்து மண்ணை பொறுத்து,
1: மண் இது, அது மண் இல்லாமல் களிமாங்கட்டியில் அதனால் அது.
2: சரி, இப்போ பனங்கிழங்கு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு அது மேலே இருக்குள்ள அந்த தவுன்னு ஒன்று சொல்லுவாங்கள, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், அதெல்லாம் இருக்கவே இருக்காது, தண்ணியாக இருக்கும். முன்னாடியே எடுத்து போகிறதுனா திங்கிறதுனா முன்னாடி அந்த கிழங்கு போட்டாப்புல கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமே தண்ணியாக இருக்கும்.
2: சரி, இந்த பனங்கிழங்கு போடுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபமாக இருக்கும்?

0: எங்களுக்கு விற்கிறத பொறுத்து இருக்குது. நல்லா விற்றுட்டோம்னா எங்களுக்கு காசு விற்கிறது, எதுவும் மிச்சம் பண்ணாமல் விற்றா எங்களுக்கு காசு, இல்லாட்டா காசு இல்லை.
1: சரி, இப்போ மணங்கிழங்கு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த கிழங்கு வந்து இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு போடுறீங்க, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ போட்டு எவ்வளோ விற்பீங்க?
0: நான் ஒரு நாளைக்கு 100 கிழங்கு தான் பறிச்சுக்கிட்டு போவேன், அதுக்கு மேலே பறிச்சுக்கிட்டு போக மாட்டேன், விற்க முடியாது. ஏன்னா நிறையா பேர் கொண்டு வருவா, எப்படியும் 30-35 பேர்கிட்ட கொண்டு வருவாங்க, அவ்வளோ பேருமே அவ்வளோது கிழங்கு கொண்டு வந்தால் விற்க முடியாதுல்ல. அது கசிட்டே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு போவேன். ஏன்னா நம்மளுக்கு பண்ணையிலே கிடக்க அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க, போய் மொத்த ரேட்டுக்கு வாங்கியிருந்தா அவங்க வச்சுக்கிடுவாங்க. நான் அப்பப்போ பிடுங்கிறதுனால நான் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு போவேன்.
1: சரி, அப்போ 4 மாதத்துக்குள்ளே இப்போ எவ்வளோ அளவுக்கு போடுவீங்க? இப்போ 4 மாதம் கணக்கு, அப்போ போது எவ்வளோ கிழங்கு நீங்கள் போட்டு போட்டு எடுப்பீங்க?
0: இந்த போட்டிருக்கோம்ல இதோட சரி, அப்புறம் வந்து ஆடியில் தான்.
1: இப்போ இந்த பணங்கிழங்கு போடுறீங்கல்ல, இப்போ இதை போட்டு இப்போ இந்த 4 மாதம் ஆகினதுக்கப்புறம் எடுக்கிறீங்களா? அப்போ மொத்தமாக எல்லாமே விற்று முடியுமா?
0: எல்லாமே அப்படி விற்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போய் விற்போம்.
1: சரி, அப்போ அது ரொம்ப முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
0: ரொம்பலாம் முத்தாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஓலை மட்டும் வரும், மறுபடிக்கும் அப்படியே தான் இருக்கும். இந்த இப்போ நம்ம இப்போ தோண்டி பார்த்தோம்னா அப்படியே தான் வரும்.
1: அப்போ எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை?
0: பனை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: அதனால தான் பனை மரத்தை பாதுகாங்கன்னு சொல்கிறாங்க.
0: அதுதான் வெட்டுறாங்களே, பனை மரத்தை தான் வெட்டி முடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? இதெல்லாம் நாங்கள் போய் அந்த பனையை பாட்டம் எடுத்து.
1: சரி, இப்போ இந்த பனம் கிழங்கு இப்போ நீங்கள் வந்து பனம் கிழங்காக விற்பீங்களா இல்லை வேக வச்சு அதுக்கப்புறம் விற்கிறீங்களா?
0: வேக வச்சும் விற்போம், பச்சையாகவும் கொண்டு கொடுப்போம்.
1: சரி, இப்போ மீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
0: கொண்டு வந்து திருப்பி மறுபடிக்கும் வைப்போம், அவிச்சு மறு கொண்டு விற்போம்.
1: சரி, இப்போ ஒரு தடவை பச்சையாக எடுக்கிறீங்க, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு 2-3 நாள் அப்படியே இருக்கு.
0: அடுத்து நான் அப்படின்னா வச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும், கெட்டு போயிடும்.
1: அப்போ என்ன பண்ணுவீங்க?
0: அதை கொண்டு வந்து நாங்கள் ஒடிச்சு போட்டுருவோம், காய வச்சிருவோம், கிழிச்சு.
1: அதை தான் கேட்குறேன்,
0: கிழிச்சு நான் காய வச்சிருக்கேன், எடுத்து காட்டுறேன் பாருங்க.
1: சரி,
0: இப்போ விற்கலைன்னா அப்படியே கொண்டு வந்து ஒடிச்சு காய வச்சிருவேன்.
1: காய வச்சது என்ன பண்ணுவீங்க?
0: காய வச்சு சாப்பிடலாம், மாவு அரைச்சா புட்டு கொழக்கட்டை அது செய்யலாம்.
1: புட்டு கொழக்கட்டை அதில் செய்யலாமா? இது ஒரு மாதிரி நார் நாராக இருக்காதா? இப்படி செய்ய முடியுமா?
0: ஏன் செய்யலாம், காய போட்டு செய்யலாம், டேஸ்டாக இருக்கும்.
1: ஆனால் இது பச்சையாக போடுவீங்களா வேக வச்சு?
0: வேக வச்சுதேன், பச்சையாக செய்ய முடியாது இல்லை. சும்மா தான் வேக வைப்போம்.
1: இப்போ இதை அவிச்சு காய போட்டுறீங்க, அப்போ இதை வந்து ஒரு 2 நாள் கழித்து அவிச்சு காய போட்டுறதா? இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி புட்டு கொழுக்கட்டை
0: அரைச்சிக்கிட்டு வந்து இதை பொடிசாக ஒடிச்சு கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வருவோம். அரைச்சிக்கிட்டு வந்து கொழக்கட்டை புட்டு என்னென்னு செய்யலாம், நல்லாயிருக்கும்.
1: நல்லாயிருக்கும்.
0: சலுப்பு வச்சு சலிக்கணும், இந்த நார் இது கிடந்துச்சுன்னா 1-2 சலிச்சிட்டோம்னா மாவு நல்லா வந்தோமா?
1: இது எந்த அளவுக்கு நல்லது? இது ஏன்னா நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் இதில் எந்த அளவுக்கு நல்லதுன்றாங்க?
0: ப்ரெஷரு சுகரு இதுகளுக்கு இது சாப்பிட்டா அது வராதான்.
1: சரி, இந்த பனங்கிழங்கு வியாபாரம் பண்ணுறீங்க, இதை இப்போ இதை எடுத்துட்டு இதுதான் எப்பொழுதுமே உங்களுக்கான தொழிலா? இந்த பனங்கிழங்கு எடுத்து இது பண்ணுறதானே?
0: குறிப்பிட்டாப்புல தான், அதுக்கப்புறமா இருக்காது.
1: இது எவ்வளோ காலம் இது பண்ணுவீங்க?
0: இது ஒரு 5 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். வச்சு முடிச்சிருவோம்ல, அப்புறம் மறுபடிக்கும் ஆடியில் தான் போடுவோம். ஆடியில் போட்டு ஆடி ஆவணையும் புரட்டாசி அப்படி போய் அப்புறம் தான் நாங்கள்.
1: சரி, இந்த ஆனால் தவுன்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க.
0: அதெல்லாம் கிடைக்காது, அது வந்து போட்டாப்புல தான் வந்தோம், இப்போ என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: இங்கே நிறையா பேர் இந்த இதாக இருக்கீங்க, ஏன்னா நிறைய பார்க்கும்போது அங்கங்கே பார்த்தோன்னா நிறைய அந்த பனங்கிழங்கு தான் போட்டிருக்கு.
0: எல்லா பக்கத்துமே பனங்கிழங்கு தான் போட்டிருப்பாங்க, இங்கே உள்ளதை பட்டு
1: அந்த அளவுக்கு பனை மரம் நிறையா இருக்குது.
0: இங்கிட்ட இருந்துச்சு, இப்போ வெட்டிட்டாக அங்கிட்ட தள்ளி தள்ளி போய் வாங்கிட்டு வருவாங்க.
1: பணம் கிழங்கு மட்டும்தான் போடுவீங்களா இல்லை இந்த கருப்பட்டி அந்த மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் இருக்குது?
0: அந்த பக்கத்தில் செய்ய மாட்டாங்க, அதை நான் செய்ய மாட்டேன்.
1: இப்போ தான் இது நீங்கள் பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது?
0: அதுக்கு முன்னாடி போடுவோம், ஆனால் யாரும் கேட்டால் பிடிங்கி கொடுப்போம்.
1: ஓ, விற்கிறதுன்றது இப்போ தான் நீங்கள் விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இதனால நல்ல லாபமாக இருக்கா? ஓரளவு உங்களுக்கு எப்படி
0: இருக்குது? எல்லா கிழங்கு விற்றுட்டா லாபம் தான், இல்லைன்னா கஷ்டம்.
1: இப்போ நீங்கள் கிழங்கு எல்லாம் போய் வாங்கிட்டு வருவீங்களா? இந்த பணம் பழம் எல்லாம் போய் வாங்கிட்டு வர்றதா?
0: வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வருவோம், இடத்துல வாங்கிட்டு வருவோம், வாங்கி ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை போட்டு அதை குழி தோண்டி அதை எடுத்து அதை உம்மாடி சரியான கஷ்டம் இது. நான் ஈஸியாக காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு விசாரி போயிடலாம்னு கூட நானே நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். தண்ணி ஊற்றி அதை குழி தோண்டி எல்லாம் பண்ணுறதுக்குல சரியான சித்திரை விதைக்கு ஆளாகி தான் போட்டு எடுக்கணும்.
1: இதில் பூச்சியெல்லாம் பிடிக்குமா?
0: பூச்சினா இந்த பக்கத்து பூச்சி இருக்காது, வேறு பக்கத்து இந்த இது களிமான்காரங்க தர மட்டும்தான் பூச்சி இருக்குது. இது மணல் இல்லை அதனால இது அப்படின்னு இருக்காது.
1: சில சமயம்லாம் பார்த்தோன்னா சில கிழங்குலாம் ஒரு மாதிரி உள்ளே வந்து பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி அழுகி போயெல்லாம் இருக்கும், ஏன்னா நிறைய தண்ணி பட்டதுனால. அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்து இது பண்ணிப்பீங்க?
0: அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம், நல்லா இருந்தது மட்டும்தான் கொண்டு போவோம், நல்லா இல்லாததுன்னு தூக்கி போட்டு இந்த இந்த இப்படி பண்ணிடுவோம்.
1: காய வச்சுறது, வேக வச்சு காய வச்சுறது.
0: காய வச்சோம்னா மாவு அரைச்சிடலாம்ல, வேலை முடிஞ்சு வச்சுல நம்மளுக்கு தேவைப்படுறது நேரம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. அப்படி என்ன செய்யும் மற்றபடி ஒன்று?
1: நீங்கள் மீன் பிடி

0: ஏன்னா இது வந்து கடற்கரை பகுதி. இப்போ இங்கே வந்து மீன் பிடிக்கிறது அப்படின்றது நிறையா பேருக்கான வேலையாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மீனை வாங்கி விற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா?
1: நம்ம என்ன போக மாட்டோம்,
0: ஒன்லி பனங்கிழங்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த பனங்கிழங்கு வேலையில் ஈடுபடுறீங்கல்ல, இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே வேலையாக இருக்குமா, இல்லை இதுக்குன்னு எவ்வளோ நேரம் வந்து ஒதுக்குனா போதும்?
1: இது வந்து விற்கிறத பொறுத்து தானே இருக்குது. கூட்டம் வந்துச்சுன்னா சீக்கிரம் விற்றுருவோம், ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் விற்று முடிச்சுட்டு வந்துடுவோம். கூட்டம் வரலைன்னா பகலோடு கிடப்போம், 5 மணி வரைக்கும் கடந்துட்டு தான் வருவோம்.
0: சரி, அப்படின்னா காலையில் அப்போ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இந்த கிழங்கெல்லாம் எடுத்துட்டு?
1: கிழங்கு எடுத்து வச்சுருவோம், சாயங்காலமே எடுத்து வச்சுருவோம். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வச்சுருவோம், வேக வச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு 6 மணிக்கு தான் போவோம். 6 மணி 7 மணிக்கு கொண்டு போவோம். அந்த 7 மணிக்கெல்லாம் இப்போ ஆளுக்கு வர்றதுக்குள்ளேயும் போனோம்னா வெள்ளனமே போய் கூட்டம் வந்துச்சுன்னா விற்றுருவோம், நாங்கள் விற்றுட்டு ஓடியாந்துருவோம். அப்புறம் வர்றதுக்கு வச்சுக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் லேட்டாக போனோம்னா எல்லாம் வந்துருவாங்களா, விற்க முடியாது, அதுவே வருது.
0: முத நாளே வந்து இந்த கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுருவீங்க?
1: சாயங்காலமே எடுத்து வச்சுருவோம். 5 மணிக்கு நான் போய் கிழங்கை தோண்டி எடுத்துருவேன். எடுத்து அதை நறுக்கி அதை கழுவி பானையில் அடுக்கி வச்சுட்டு அதோட போய் தொங்கிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் 3 மணிக்கு எழுந்திருப்பேன்.
0: இப்போ பச்சை கிழங்கு அவிக்கிறது லாபமாக இருக்குமா, இல்லை நிறையா பேர் வந்து வேக வச்ச கிழங்கு தான் கேட்குறாங்களா?
1: வேக வச்ச கிழங்கும் கேட்குறாங்க, பச்சை கிழங்கும் கேட்பாங்க.
0: இந்த சில சமயம்லாம் சுட்டு இது விற்பாங்கல்ல,
1: அது வந்து விற்காமல் இருக்கிறத சுட்டு கொண்டு கருவாங்க. விழு விழுன்னு இந்த பிசு பிசுன்னு ஆகாமல் சுட்ட கிழங்கு, சுட்ட கிழங்குல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது தெரியாத ஆளுக்கு சுட்ட கிழங்குன்னு சொல்லி வாங்குவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இது நேற்று விற்காதனால நீ சுட்டு கொண்டு வந்திருக்காங்க, அப்போ அது ஊசி போயிருக்கும் அப்படின்னு நாங்கள்.
0: அப்போ நாங்கள்லாம் சுட்ட கிழங்கெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றீங்க?
1: வாங்குறது வாங்காது உங்கள் விருப்பம்
0: இல்லை. அப்படியே உங்களோட தொழில் ரகசியத்தை எங்ககிட்ட சொல்லிட்டீங்க.
1: நான் அப்படி பண்ணவே மாட்டேன், இல்லை பண்ணுவாங்க செலவு. நான் விற்கலைன்னா உனக்கு வந்து ஒழிச்சு போட்டேன், இன்றைக்கி மட்டும் பார்ப்பேன். விற்கலைன்னா நாளை கொண்டு போய் வச்சு பார்ப்பேன், விற்கலைன்னா சரி நம்ம காய போட்டுருவோம் அப்படின்னு அவர்.
0: இந்த வேலை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா இப்போதான் புதுசாக வேற நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றீங்க.
1: என்ன பண்ண சொல்றீங்க, அதுதானே தொழிலாக இருக்குது, மறு தொழில் இல்லை இல்லை எனக்கு. எங்கள் வீட்டுக்காரவங்க இருந்தால் வலை எடுக்க போவோம் கொள்ளுவோம், அதுலேயே பொழுது போயிடும், வந்து சமைக்க சாப்பிட சரியாக இருந்தேன். அவங்க இல்லாதனால இதைத்தான் பார்க்க முடியாது.
0: இப்போ இந்த பனங்கிழங்கு இப்போ நீங்கள் எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க?
1: இந்த கொஞ்சம் தொலை தான் போட்டிருக்கேன்.
0: கொஞ்சம் தொலைன்னா எவ்வளோன்னு சொல்ல முடியுமா?
1: ஒரு 500 கிழங்கு இருக்கும்.
0: 500 கிழங்கு போட்டிருக்கீங்க. இப்போ இந்த 500 கிழங்குல ஒரு நாளைக்கு 100 கிழங்கு விற்றுருவீங்கன்றீங்க, அப்போ 5 நாளைக்கு மட்டும்தானே வரும்?
1: என்னது அது அவ்வளோதையும் கொண்டு விற்க முடியாதுல்ல. 100க்கு மேலே கொண்டு போக மாட்டேன், 75 கொண்டு போவேன், 80 கொண்டு போவேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவேன். நான் கேட்டால் மட்டும் ஓடியாந்து பிடிங்கிட்டு போவேன்.
0: அப்போ 5 நாளைக்கு ஒரு தடவை கிழங்கு நீங்கள் வந்து விலைய வைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா?
1: அப்படி இல்லை, போட்டதை மட்டும் கொண்டு போய் விற்கிறது.
0: அப்புறம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து போடுவீங்களா?
1: அடுத்து வந்து அப்புறமா ஆடியில்தான், ஆடி மாதம் போட்டோம்னா ஆடி மாதம் தான் பனம்பழம் கொட்டும், அதை போய் வாங்கிட்டு வந்து தான் போடுவோம்.
0: வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த பனங்கிழங்க போட்டு வச்சிருவீங்க, வச்சதுக்கப்புறம் அது விளைஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறது. இப்போ எவ்வளோ போட்டிருப்பீங்க? மொத்தமே 500 தான் போட்டிருக்கீங்களா, இல்லை எவ்வளோ போட்டிருக்கீங்க?
1: 1500 கிட்ட போட்டிருப்பேன், கொஞ்சம் விற்றுட்டேன் இன்னும் கொஞ்சம்.
0: 1500 கிட்ட போட்டிருக்கீங்க, அது கிட்டத்தட்ட இப்போ விற்று ஒரு 4 மாதம் இருக்குமா?
1: இல்லை இப்போ 2 மாதமாக தான் கொண்டுக்கிட்டு போனேன்.
0: இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது உங்களுக்கு.
1: அதை விற்றுட்டு தான் அப்புறமா பார்க்கணும் என்ன செய்யறது. அப்புறம் எங்கிட்ட வேலையில் கிடச்சுன்னா போவோம்.
0: இந்த பனங்கிழங்கு போடுறது மட்டும் இல்லாமல் மற்ற வேலை கிடைச்சாலும் போய்ப்பீங்க?
1: மற்ற வேலை கிடைச்சுன்னா நான் இதை தோண்ட மாட்டேன், போயிடுவேன் வேலைக்கு. அது இல்லாதப்போ இதை தோண்டிக்கிட்டு போவேன்.
0: இப்போ இந்த பனங்கிழங்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இது என்ன, அதே தான் நம்ம உடம்புக்கு வந்து இந்த இதுகளுக்கு இப்போ ப்ரெஷர் சுகருக்கு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மாவு அரைச்சி குட்டை இது இப்போ செஞ்சோம்னா அதுவும் நல்லது, அதுவும் நல்லா டேஸ்ட்டு, நல்லா உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா.
0: அதாவது பனங்கிழங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா நிறைய பேர் கடையில் இந்த பனங்கிழங்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பனங்கிழங்கு பவுடர்னு விற்கிறாங்க.
1: அதை சாப்பிடவே கூடாது,
0: சாப்பிடக்கூடாது.
1: அதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு தான், நம்மளுக்கு உடம்புக்கு தான் கேடு. இப்படி நம்ம சுயமாக வச்சு பிடுங்கி இது பண்ணுறது அது தனிப்பட்ட விஷயம். அப்படி செய்கிறது அது என்னென்ன செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இது நம்ம 2 கண்ணாலையும் பார்க்குறோம், இந்த பார்க்குறோம், அதோட வாங்குகிறோம், அப்படி இருக்குது அதில். அது
0: அதனால் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றீங்க.
1: ரொம்ப ரொம்ப நல்லது, பனங்கிழங்கு மட்டும்தான் ரொம்ப நல்லது, நல்ல உடம்புக்கும் கொஞ்சம். எங்கள் ஊருக்கு வரவு எல்லாருமே வந்து எங்கள்ட பரிசுக்கு வாங்கி தேடம் போவாங்க. இப்போது மதுரையிலேருந்து வந்து 2-3 பேர் வருவாங்க, எப்பயுமே வருவாங்க. வந்து தான் அன்றைக்கி 300 கிழங்கு வாங்கிட்டு போனாங்க.
0: அப்படின்னா மொத்தமா அப்ப அப்படியே வித்துறது.
1: அப்படி கேக்குறவங்களுக்கு கொடுத்து

0: அங்கே போக மாட்டேன். இப்படி வந்து கேட்குறார்கள் அந்தந்த பெண்ணுங்க வந்து கேட்குறீங்களா இப்படி, அப்போ தோண்டித்தான் தருவேன் நிப்பியலா அப்படின்னு, நான் நிற்கிறேம்மா நீ பரிசு தம்மான்னு சொல்லுவாங்களா, டக்குன்னு போய் தோண்டி நறுக்கி பையில் வச்சு கொடுத்துமே அதோட கொண்டு சரிம்மா அப்படி சொல்லிட்டு
1: பரவாயில்ல. அதாவது லாபத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, யாராவது கேட்டால் கூட நிறைய கிழங்கு கொடுத்துட்றது.
0: கேட்குறவங்களுக்கு பறிச்சு கொடுத்துருவேன், இத்தனை கிழங்கு வேணுமா அப்படின்னு சொன்னால் பறிச்சு கொடுத்துருவேன். அப்படித்தான் நம்ம பொழப்பு அப்படித்தான் இருக்கு.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். பனங்கிழங்கு பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் அழகாக இங்கே வந்து பனங்கிழங்கு போட்டு வச்சு அது மணல் பரப்பில் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இல்லாமல் நல்லா மாவாட்டம்
0: மாவாக இருக்கிறது வந்து எங்கள் பக்கத்து உள்ள கிழங்கு மட்டும்தான் மாவாக இருக்கும். மித்த பக்கத்து உள்ளது ஃபுல்லாமே அது நார் மாதிரி தான் இருக்கும், நரிச்சு நரிச்சுன்னு தான் இருக்கும். இந்த பக்கத்து மணலாக இருக்குதா அதனால நல்லாயிருக்கும். கடக்காத சைடு மணல் நல்லா இருக்கும். வர்றவங்க பூரா பேருமே பச்சைக்கிழங்கு வாங்கிட்டு போவாங்க. மதுரையிலேருந்து ஒரு வாங்க ஒரு நாள் முன்னாடினா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சென்னையிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க, 200 கிழங்கு வாங்கிட்டு போனாங்க, நான் தான் கொடுத்தேன்.
1: பரவாயில்ல, ரொம்ப நல்லா வந்து வேலையும் பார்க்குறீங்க நல்லா. அதாவது சுய தொழிலா உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே செய்கிறீங்க.
0: நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிடுவோம். யார்கிட்டையும் போய் கை நீட்டினா கேவலம், நமக்கு என்ன உழைச்சி திங்கிறதுக்கு என்ன இருக்குது, உழைச்சி திம்போம், முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி திண்டுட்டு போவோம் அப்படின்னு அப்படின்னா அதோட இருக்கம் தான் என்ன வேணா சொல்லியேன்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசினதுல.
0: சரி, நான் ரொம்ப நன்றி.
2: இதுவரை பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் RP பரிமளாதேவி.

இனி தொடர்வது வேளாண் தகவல். கரும்பு வேளாண்மையானது இனிப்பான வருமானம் தரக்கூடிய ஒரு பணப்பயிராகும். கரும்பு சர்க்கரை உற்பத்திக்கான முதன்மை மூலப்பொருளாக மட்டுமல்லாமல் வெல்லம், எத்தனால், கால்நடை தீவனம் மற்றும் பல துணை பொருட்களின் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாக இது அமைகிறது. முதலில் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற சூழலை பற்றி பார்க்கலாம். கரும்பு வெப்பமண்டல பயிராக இருப்பதால் 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை தேவைப்படுகிறது. இதன் வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் அமைகிறது. நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் வகை மண்ணில் கரும்பு மிகச்சிறப்பாக வளர்கின்றது. நிலத்தை பொறுத்தவரையில் நன்கு உழுது தொழு உரம் சேர்த்து தயார் செய்ய வேண்டும். ஏக்கருக்கு 10 முதல் 12 டன் வரை தொழு உரம் இடுவது மண்ணின் வளத்தை அதிகரிக்கும். பின்னர் பார்கள் அமைத்து கரணைகளை நடவு செய்ய வேண்டும். விதை தேர்வு மிக மிக முக்கியமானது. நோயற்ற தரமான மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 அல்லது 3 கணுக்கள் கொண்ட கரணைகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். நடவு செய்த உடனே பாசனம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் ஆரம்ப வளர்ச்சி நிலையில் மண்ணில் போதிய ஈரப்பதம் இருக்க வேண்டும். கோடை காலங்களில் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சுவது நல்லது. தற்போது பல விவசாயிகள் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி நீரையும் உரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்தி வருகின்றனர். கரும்பு பயிரானது அதிக சத்து தேவையை கொண்ட ஒரு பயிராகும். எனவே நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உரங்களை சரியான அளவில் வழங்க வேண்டும். மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவது செலவை குறைத்து மகசூலை உயர்த்தும். பொதுவாக களைகள் பயிருடன் போட்டி போட்டு சத்துக்களையும் நீரையும் எடுத்துக்கொள்வதால் அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம். நடவு செய்த 30, 60 மற்றும் 90 நாட்களில் களை எடுத்து வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் மண் அணைப்பு செய்வதன் மூலமாக கரும்பு நன்கு வளர உதவும். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையும் கரும்பு சாகுபடியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்டு துளைப்பான், வேர்ப்புழு மற்றும் வெள்ளை ஈ போன்ற பூச்சிகள் தாக்கக்கூடும். அதே போல செம்மை அழுகல் மற்றும் குருத்து நோய் போன்ற நோய்களும் கரும்பு சாகுபடியில் ஏற்படலாம். வயலை அடிக்கடி கண்காணித்து வேளாண் துறை பரிந்துரைக்கும் கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரும்பு பொதுவாக 10 முதல் 12 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிறது. கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சர்க்கரை சத்து அதிகரிக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் அறுவடை செய்வதன் மூலமாக அதிக லாபம் பெற முடியும். நவீன தொழில்நுட்பங்களான சொட்டு நீர் பாசனம், உயிர் உரங்கள் பயன்பாடு மற்றும் மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை போன்ற முறைகளை பின்பற்றினால் அதிக மகசூல் பெறுவதோடு உற்பத்தி செலவும் குறையும். அறிவியல் தொழில்நுட்பங்கள்

களையும் பயன்படுத்தி கரும்பு சாகுபடியை மேற்கொண்டால் அதிக மகசூலும் அதிக வருமானமும் பெறலாம். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, தும்பி பறந்தால் தூரத்தில் மழை, இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், இலை உரைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் தென்படும் பொழுது ஹெக்ஸா கோனசால் மருந்தை தெளிக்கலாம்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானா, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு.
2: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமைத்தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று

0: மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தொடர்வது நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக நாம் இப்போது கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் தரும் முதல் பாடல் தெகிடி என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் இணைந்திருக்கிறோம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இனி வெற்றிவேல் என்ற படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரெக்க என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரை தென்றல் கேட்டு ரசிக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கொடி வீரன் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக நாம் இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல். நீ வெள்ளக்காரத்துறை என்ற படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரை தென்றல் இதுவரை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் செயல்வெளியாக இனி நாம் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதி மருத்துவத்தில் உள்ள சிறப்பு சிகிச்சைகள் பற்றிய தகவல்கள் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள்.
2: ஹோமியோபதி சிறப்பு மருத்துவம், இன்று நம்ம வந்து உடம்புல வந்து பல்வேறு சிஸ்டம் வைஸ் உறுப்புகள் இருக்குது. சிஸ்டம் வைஸா அதுல ஏற்படக்கூடிய காமன் டிசீஸ், அந்த காமன் டிசீஸ்க்கு ஹோமியோபதியில என்ன சிறப்பு மருத்துவம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவதாக வந்து சுவாச மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை எடுத்துக்கொள்வோம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ரெண்டா நம்ம பிரிக்கலாம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல வந்து வெரி காமனா இருக்கக்கூடியது அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அது போக சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அடிநாய்டு, டான்சிலைட்டிஸ், பிராங்கைட்டிஸ், பிராங்கில் ஆஸ்மா. சோ இந்த மாதிரி நோய்களுக்கு ஹோமியோபதியில என்ன சிறப்பு மருத்துவம் என்பதை இன்று தெளிவாக பார்ப்போம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் என்பது வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு அலர்ஜி ஏற்பட்டு அதன் மூலமாக ரன்னிங் நோஸ், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். சிலருக்கு தூசி, பொல்யூஷன்ல வரக்கூடிய பல்வேறு பொருட்கள், சீதோஷண நிலை மாற்றங்கள், ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு உடனே அலர்ஜிக் ரைனைட்டிஸா வந்து தும்மல், இந்த சிம்டம் வந்து தும்மலாகவும் அடுக்கு தும்மலாகவும் கண்ணெரிச்சல், மூக்கடைப்பு போன்ற தொந்தரவுகள் தான் இந்த அலர்ஜி ரைனைட்டிஸ்ல முக்கியமான பகுதியா இருக்கு. இதுக்கு ஹோமியோபதி முறையில என்ன சிறப்பு மருத்துவம் அப்படிங்கறதுல, இதுல ஆர்சனிக் ஆல்பம், அக்வோனைட், அலியம் சீபா, சபடிலா, நக்சோமிக்கா, அமோனியம் கார்ப்பு போன்ற முக்கியமான மருந்துகள்லாம் இதுல வந்து ஸ்பேர் ஆஃப் ஆக்ஷன் உள்ள மருந்துகள். முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஹோமியோபதி மருத்துவரிடம் மருத்துவ பயனாளிகள் மருந்தினை வாங்கி அதன் மூலமே பயன்படுத்த வேண்டும் என்பது, இது வந்து ஒரு ஹோமியோபதி விழிப்புணர்வுக்காகவே இதுல வந்து நோய்களும் நோய்களுக்கான மருந்துகளும் விளக்கப்படுகிறது. சபடிலால வந்து ஒரு வயலட் ஸ்பாசமேட்டிக் காஃப், அதோட ஸ்னீசிங் வந்து ரொம்ப கண்டினியூவா வந்து ஸ்னீசிங் இருந்துகிட்டு ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டு இருக்கும், இச்சிங் வந்து சைட் ஆஃப் தி அன்னம் உள்பகுதி இருக்கக்கூடிய அன்னம் மூக்கு பகுதி இதெல்லாம் அரிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சென்சிட்டிவ் டு ஸ்ட்ராங், எஸ்பெஷலி பூக்கள் பூக்கக்கூடிய காலம், அதுல இருந்து வரக்கூடிய மகரந்தம், அந்த அது கூடிய அலர்ஜி, இந்த தன்மையெல்லாம் அந்த சபடியில் அதிகமா இருக்கும். ஆசினிக் ஆல்பம் அதுல எடுத்துக்கிட்டோம்னா மூக்குல இருந்து வரக்கூடிய எந்த நீர் பகுதியும் ஒரு எரிச்சலோட அந்த பகுதியை எரிச்சல் அடையக்கூடியதா இருக்கும், எரிச்சலான ஒரு டிஸ்சார்ஜா இருக்கும், அக்ரீட் டிஸ்சார்ஜ் சொல்லுவாங்க. அது போக ஆசினிக் ஆல்பம்ல வந்து மிட் நைட் அக்ரவேஷன் அதிகமாக இருக்கும். நக்சோமிக்கா அதை எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்பேர் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து அவங்க நேச்சரே வந்து ஒரு டெம்பரமெண்டே ஒரு இரிட்டபிள் பர்சனா இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களுக்கு வந்து நோசல் பிளாக் வந்து மோஸ்ட்லி வந்து

நைட்ல அதிகமா இருக்கும், டே டைத்துல வந்து அந்த அளவுக்கு மூக்கடைப்பு அதிகமா இருக்காது. இதுல அலர்ஜிக் டஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு காசிட்டி ஃபேக்டராக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு குறிப்பாக 14-15 வயசுக்குள்ளதான் வந்து நம்ம எழுதிப்பு மண்டலமா இருக்கக்கூடிய வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அடிநாயடி டான்சிலைட்டிஸ் இதெல்லாம் இதை வந்து ரெக்கரண்டா வந்து திரும்ப இன்ஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஃபீவரும் அதனால வந்து உடல் நலத்துல வந்து பெரிய பாதிப்பும் அவங்களுடைய உடல் எடை வந்து கூடுவதும் அனைத்துமே வந்து தடைபடுறது. ஹோமியோபதியில வந்து நிறைய மருந்துகள் இங்கிலீஷ் பாராபாக்சின் உள்ள மருந்துகள் அதிகமா இருக்கு. பெலடோனாவோட தன்மை எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ஒரு சடன் ரைஸ் ஆஃப் ஃபீவர், இன்ஃபிளமேஷன், உள் சைடு வந்து லொகேஷனை பார்க்கும்போது அந்த டான்சில் சைட்ல வந்து ஒரு ரெட் டிஸ்கலரேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். பிரையோட்டா கார்ப் வந்து நேச்சுராவே அவங்களுடைய மைல்ஸ்டோன் வந்து வெரி ஸ்லோவா இருக்கக்கூடிய தன்மையா இருக்கும், படிக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து டான்சில் வந்து சேர்ந்து வரும்போது பிரையோட்டா கார்ப் ஹெல்ப் ஆகும். கபாசல்ஃப் வந்து ஜென்ரலாவே ஒரு ஆன்டி சோரிக் மெடிசன் அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த டெண்டன்சியவே ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அந்த ரெக்கரண்டா வரக்கூடிய டான்சிலே அறவே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அதோட நேச்சுரல் பெயின் வந்து ஒரு ஷார்ப் த்ரோட் பெயின் உள்ள இருந்துகிட்டு இருக்கும். டான்சில் வந்து எளிதாக வந்து அது வந்து ஒரு சலமாக செப்பரேஷனாக மாறுறதுக்குரிய தன்மை அதிகமாக கபாசல்ஃப்ல இருக்கும். ஒபீஸ் பீப்பிள், ஸ்லோனஸ் ஆஃப் பீப்பிள், கோல்டு ஐஸ்கிரீம் இதுவும் வந்து இமிடியேட்டா அஃபெக்ட் ஆகி அதனால வந்து வரக்கூடிய எபிசோட வந்து கல்கரியா கார்ப் கல்கரியோட அயோடல் அதிகமா இருக்கும். மெர்குரியஸ் இந்த மாதிரி இதுல வந்து எக்ஸ்ட்ரீம் சலைவேஷன் அதிகமா எச்சு வரக்கூடிய தன்மை, அதிகமாக வேர்க்க வரக்கூடிய தன்மை, அதோட மவுத்துல வந்து ஒரு பேர்ட் ஓடர் இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து மெர்குரியஸ் குரூப் ட்ரக்ல வந்து மெர்குரியஸ் மெர்பின் அயோடு இதெல்லாம் வரும். லைக்கப்போடி மோஸ்ட்லி எஸ்பெஷலி ரைட் சைட்ல வந்து ஆக்ட் பண்ணக்கூடாதனால ரைட் சைட் டான்சிலைட்டிஸ் வந்து டாமினா இருக்கும். வேக்கசிஸ் வந்து லெப்ட் சைட்ல வந்து மோஸ்ட்லி ஆக்ட் பண்ணும். கான்ஸ்டியூஷனல் பேசிஸ்ல வந்து பேஷண்டோட தன்மையில அறிஞ்சு கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த தன்மையே திரும்ப திரும்ப வரக்கூடிய தன்மையாக முழுவதுமாக சரி செய்யப்படும். பிராங்கைட்டிஸ் வந்துட்டோம்னா நமக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருமல், சளி, தும்மல் மற்ற எல்லா விஷயமாக அது வெளியே வரும். அது வந்து மோஸ்ட்லி காலநிலை மாறும்போது வரக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு உணவுப் பொருள் எடுக்கிறதுல அதனால வரக்கூடியது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிரயோனி ஆல்பா, ஆன்டி டார்ட், இப்பிகாக்கு, காலி செல்ஃப் இந்த ட்ரக் எல்லாம் வந்து நம்ம சொல்லும் போது பிரயோனி ஆல்பாவோட சிம்டம் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரை காஃபா இருக்கும், புளூரைட்டிஸ் அந்த மாதிரி கூட ஒரு ஸ்டிச்சிங் பெயின் வந்து டெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது போக அவங்களுக்கு ஜென்ரலாவே வந்து மூவ்மெண்ட்ல வந்து ஒரு அக்ரவேஷன் இருக்கும். ஒரு ரெஸ்டா இருக்கும்போது பிரயோனி ஆல்பா பேஷண்ட் கம்ஃபர்ட் வித் கம்ப்ளைண்ட்ஸ், பட் அது வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது அதிகமா இருக்கும். ஆன்டி டார்ட் வந்து செஸ்ட் வந்து ஒரு ரேட்லிங் இருக்கும், உள்ளுக்குள்ள சளி வந்து நம்ம செஸ்ட்ல வந்து ஆஸ்கிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆஸ்கிலேட் பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு ரேட்லிங் சவுண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதோட சேர்ந்து எக்ஸ்பெக்ட்ரேஷன் சளி வெளியேறதுல அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, இருமல் இருக்கும், சளி வெளியேறாத தன்மை இருக்கும். அப்ப அந்த சளியை வந்து நீர்த்து போக வச்சு வெளியேற்க தன்மை ஆன்டி டார்ட்டுக்கு இருக்கக்கூடியது இருக்கு. இப்பிக்காக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய நேச்சர் வந்து ஸ்பேசமேட்டிக் ஆஃபா இருக்கும், அதோட ஒரு நாசியேட்டிங் ஃபீலிங், ஒரு வாமிட்டிங் வரக்கூடிய தன்மை இருந்துகிட்டே இருக்கும், செஸ்ட்ல ஒரு மைல்ட் வீஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இப்பிக்காக வந்து இண்டிகேட் ஆகும். காலி செல்ஃப் வந்து ஒரு செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகி சளியே வந்து ஒரு எல்லோ டிஸ்பரேஷன் ஆக அந்த மாதிரி வரக்கூடிய டயத்துல வந்து காலி செல்ஃப் செல்ஃபாக இருக்கும். இது வந்து பிராங்கைட்டிஸ் சம்பந்தமா இருக்கக்கூடியது. சைனசைட்டிஸ் வந்து பாதிக்கப்படாதவங்க இல்லைன்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சைனசைட்டிஸ் வந்து பல காரணங்கள் இருக்கு. டீவியேஷன் ஆஃப் செப்டல் நாசல், அது மூலமா வந்து சைனஸ் மண்டப்பகுதியில் இருக்கக்கூடிய சில சில காற்று இடைவெளிகளில் போய் சளி சேர்ந்தவர்கள் தான் சைனசைட்டிஸ். அதுக்கு ஸ்பெசிபிக் ட்ரக் ஏகப்பட்ட ட்ரக் ஹோமியோபதியில் இருக்கு. அதை வந்து டக்கரண்டே வராமல் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் மெடிசன் போடும்போது கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். அது பார்க்கும்போது காலி பை, காலி பைக்கோட நேச்சர் வந்து ஏர் ஸ்பேஸ்ல இன்ஃபிளமேஷன் ஆகும்போது அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ரக் காலி பைக்கு. அதுல வந்து நேச்சர் ஆஃப் சளியோ வேற ஏதோ எப்படின்னா ஒரு திக்கியா இருக்கும், வெளியே துப்புறதே கஷ்டப்பட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பல்செட்ல வந்து ஒரு எல்லோயிஷா இருக்கும், ஒரு பிளண்டா இருக்கும், ஒரு திக்கா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த சளி. அது போக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஒரு ஓப்பன் ஏர்ல வந்து கம்ஃபர்ட் ஆகும், ரூம்ல வந்து ஒரு அக்ரேவேட் ஆகும் இருக்கக்கூடிய ஃபீலிங் இருக்கும். சைலேஷியா அப்படி மெடிசன்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ரெக்கரண்ட் டெண்டன்சி கம்ப்ளீட்டா சரி பண்ணக்கூடிய தன்மையா இருக்கும். அவங்களுடைய நேச்சர் வந்து இயற்கையிலே வந்து அவங்க வந்து ஒரு புவர் அசிமிலேஷன், நல்ல உணவு எடுக்கக்கூடிய தன்மை, நல்ல உடம்பு சேராத தன்மை இருக்கும். அவங்களுடைய வெயிட்டே கொஞ்சம் குறவா இருக்கக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. அவங்களுக்கு கோல்டு கிளைமேட்டு மற்றபடி கோல்டு திங்ஸ் எல்லாமே அக்ரவேட் பண்ணணும். இந்த மாதிரி டெண்டன்சி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் சைலேசியா வந்து கம்ப்ளீட்டா அந்த டெண்டன்சியை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. இது போக நேசல் பாலிப், நேசல் பாலிப் உள்ளுக்குள்ள மூக்கு பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு துக்கிரியம், கல்கரியா கார்ப், கல்கரியா ஃபோர், அந்த குரூப் ஆஃப் ட்ரக் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது வந்து ஜிஐடி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இதுல வந்து காமனா இருக்கிறது ஜிஆர்டி. ஸ்பெஷலி வந்து நம்ம உணவு எடுத்த பிறகு ஒரு நெஞ்சரிச்சலும் எதிர்கழிப்பு தன்மையும் இதெல்லாம் இருக்கக்கூடியது, எஸ்பெஷலி ஒரு ஆயிலி ஃபுட் இதெல்லாம் எடுத்தா ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதுக்கெல்லாம் இதுல வந்து ருபேனியா, இதுல வந்து ஒரு புளிப்பு ஏப்பத்தோட கூடியதா இருக்கும். லைக்கப்படுதுல வந்து ஒரு கேஸ் ப்ரோட்டிங் இருக்கக்கூடியது தன்மை இருக்கும். நக்சோமிக்கால வந்து ஒரு அசிடிட்டி வந்து ஆஃப்டர் ஈட்டிங்ல வந்து ரொம்ப காமனா இருக்கும். நக்சோமிக்கா ஜென்ரலாவே பேராபாக்சன் வந்து ஜிஐடி ட்ராக்ல அதிகமா உள்ள ட்ரக். அந்த விதத்துல வரும்போது கேஸ்டைட்டிஸுக்கும் அந்த ட்ரக் வந்து ஹெல்ப்பா இருக்கும். செப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து ஒரு ரவுண்ட் அல்சரா வந்து நம்ம எண்டோஸ்கோபி பாக்குறதோ காலி பைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா

ஆசினிக் ஆல்பம் வந்து ஒரு எரிச்சலோட பெயினா இருக்கும் வயிற்றுல, அது ஆனப்பட்டு சூடான உணவுகள் ஏதாவது சூடான பானங்கள் எடுக்கும்போது காஃபி டீ எடுக்கும்போது கம்ஃபர்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்டம் ஆசினிக் ஆல்பம் இருக்கும். அது போக மிட் டைம் டெக்ரவேஷன் இருக்கும். அர்ஜென்ட் நைட்டுக்குல வந்து ஒரு ஆங்ஸைட்டி வந்துகிட்டே இருக்கும், ஒரு எக்ஸாம் போறதுக்கு ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கிற பீப்புள், அவங்களுக்கு அந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றது, கேஸ்ட்ரிக் பெயின் வர்றது, அந்த சிம்டம் வர்றது, அதோட சேர்த்து ஒரு அவங்களுக்கு ஒரு சிந்த இனிப்பு இதெல்லாம் ரொம்ப பிடித்த தன்மை இருக்கும் அவங்க மனநிலை. ஸோ ஹோமியோபதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களோட மனநிலைக்கும் அவங்களோட உருடத்தன்மைக்கும் அந்த சிம்டத்தை எடுத்து கான்சியஸாக கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா வெளியே வர முடியும். மற்றபடி நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா அந்த மெடிசன் இருக்கும், அதுக்கு ஒரு சிம்டத்தை பார்த்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இரிட்டபிள் பவல் சிம்டம், அடிக்கடி மோஷன் போகக்கூடிய தன்மை, ஒரு நாளைக்கு ஒன்னு இடம் ரெண்டு இடம் தாண்டி போகக்கூடிய தன்மை, மோஷன் வரும்போது அந்த மோஷனை வந்து கட்டுப்படுத்த முடியாத இருக்கிற தன்மை, இதெல்லாம் வந்து இரிட்டபிள் பவல் சிம்டம் சொல்லுவோம். அந்த விதத்துல வரக்கூடியது இல்ல, ஹேலோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுல வந்து சடன் அர்ஜ் இருக்கும், அந்த அர்ஜை தாண்டி மோஷன்ல வந்து அதிகமாக வந்து காற்று வெளியேற்ற தன்மை அதிகமாக தெரிகிற மாதிரி தன்மை இருக்கும். லைக்கோபோடியத்துல வந்து ஸ்பெஷல் வந்து கீழ் வயிற்று பகுதியில் வந்து ஒரு புளோட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஈவினிங் டயத்துல தான் அந்த சிம்டத்தோட அக்ரவேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி ரைட் சைட்ல வந்து அந்த ட்ரக் வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஹெமராய்டு, ஜிஎஸ்டி ட்ராக்ல வந்து மலவாய் பகுதியில் வந்துட்டோம். இதுவும் வந்து நம்ம நிறைய பேர் மூலம் அதனால பாதிக்கப்படுறது இருக்கு. அந்த மூலத்துக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில வந்து ஸ்பெசிஃபிக்காவே நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் நக்ஸோமிகா. அந்த ஜிஎஸ்டி ட்ராக்ல நக்ஸோமிகாவோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அர்ஜ் அதிகமா இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், அதோட சேர்த்து அந்த பேஷண்டோட தன்மையே ஒரு சென்சிட்டிவ் பீப்புளா இருப்பாங்க, கோவப்படக்கூடிய தன்மை இருப்பாங்க, ஒரு படபடப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு நக்ஸோமிகா ஹெல்ப் பண்ணும். வேஸ்குலர் ஸ்ட்ரக் வந்து ஒரு ட்ரையா அந்த இடத்துல ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடிய பகுதி ஆனஸ் இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், பேக் ஏக்கும் சேர்ந்து இருக்கும், வேஸ்குலர்ஸ்ல ஒரு பேக் ஏக் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கும் ஸ்பெசிஃபிக்கா வந்து வேஸ்குலர் ஹெல்ப் இருக்கும். ரெட்டானியா அந்த மெடிசன்ஸ் வந்து மலச்சிக்கலோட கூடிய ஒரு கிராக்ஸும் ஆனஸ் ஃபிஷன் சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஹெமராய்டும் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் வந்து ஒன் ஆஃப் தி காஸ் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஆனல் பத்தாலஜி, எஸ்பெஷலி ஹெமராய்டு மூலம் சொல்லக்கூடியது, ஃபிஷர்னு சொல்லக்கூடியது, ஈவன் ஃபிஷ்ஃபுல்லாக கூட அதோட காமன். அப்படி இருக்கும்போது ரெட்டானியா ஃபிஷரோட சேர்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு கடுமையான வழியோட கூடிய இதுக்கு ரெட்டானியா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நைட்ரிக் ஆசிட்டும் ஃபிஷர் கடுகடுப்பு தன்மை, மோஷன் போய் பல மணி நேரம் வலிக்கக்கூடிய தன்மை நைட்ரிக் ஆசிட்ல அந்த தன்மை இருக்கக்கூடியது இருக்கும். சாமாமில்லிஸ் வந்து பிளீடிங் பைல்ஸா இருக்கும், பைல்ஸ் வந்து சைலண்டா இருக்காது, பைல்ஸோட சேர்ந்து பிளீடிங் அதிகமா இருக்கக்கூடிய தன்மை, ஒரு வீனஸ் கன்ஜெஷன் சொல்லுவாங்க, அது அதிகமா இருக்கும் ஆனல் பகுதியில், அது வந்து ஹெமாமில்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம், அந்த சிஸ்டத்துல வரும்போது நம்ம ஆண் பெண் இரண்டு எடுக்கும்போது பெண்களுக்கு அதிகமாக, அதுவும் குழந்தை பருவத்துல ஒரு வயசை அட்டன் பண்ண பிறகு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட், மற்றபடி நேச்சுரல் பானை எல்லா இதுக்கும் சேர்ந்து பல காரணங்களால ஒரு ஹார்மோன் இம்பலன்ஸ் ஏற்பட்டு பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு வந்து ஹோமியோபதியில வந்து மருந்துகள் இருக்கு, குறிப்பா வந்து பல்செட்ல, அது வந்து ஒரு பீரியட்ஸே டிலே ஆற பீப்புளுக்கு. இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்க நேச்சர் வந்து பொதுவாக சாஃப்ட் நேச்சரா இருக்கும், அவங்களோட ஜென்ரலாவே ஒரு தன்மை வந்து ஓபன் ஏர்ல ஒரு பெட்டர் கம்ஃபர்ட்னஸ் இருக்கும். ஏதாவது ஒரு தொந்தர் வந்துருச்சு, ஒரு சளியே வருது, இல்ல வேற எதுவும் எந்த சிம்டமா இருக்கு, ஓபன் ஏர்ல பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஈல்டிங் கேரக்டருக்கு வந்து பல்செட்ல ஹெல்ப் ஆகும். எப்பயா வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ பெல்விக் சைட்ல ஒரு ஹெவினஸ், பெல்விக் கீழ் வயிற்று கீழ் பகுதியில் ஒரு ஹெவினஸ், ஏதோ ஒன்று வயிற்று கீழ் பகுதியில் இறங்குற மாதிரி ஒரு சென்சேஷன், இதெல்லாம் இருக்கும்போது ஒரு டிசைனிங் சென்சேஷன் இருக்கக்கூடிய சேஃப்டியாக ஹெல்ப் பண்ணும். கல்கேரியா கேப் வந்து ஒரு ஒபேசிட்டியோட கூடிய அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பீப்புளுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு ஜென்ரலாக எக்ஸஸ் ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த இர்ரெகுலரிட்டி மென்சஸ் வந்து இருக்கும், டிலேடாக இருக்கும், பீரியடு வர ஸ்ட்ரக்ஸ்லேயே அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அவங்களோட மெட்டாபாலிசம் வளர்ச்சி மாற்றமே ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறது கல்கேரியா கேப் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம். தூஜா வந்து ஆன்டி சைக்கோட்டிக், இந்த மாதிரி நீர் கட்டிகள் இதெல்லாம் சைக்கோட்டிக் மயக்கத்தில் ஹோமியோபதியில் வரும். அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த டெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தூஜா வந்து ஹெல்ப் பண்ணும். தூஜாவோட தன்மையில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிளும் ஓவரின் சிஸ்ட் வந்து ரெக்கரண்டாக வரக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். எஃபிஷன் அலபிக்கா இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து எஸ்பெஷலி ரைட் சைட்ல வந்து வரக்கூடிய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். காலிப்ரோம் இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம அடுத்த சிஸ்ட் மண்டலமாக பார்க்கறது போன் அண்ட் ஜாயின். போன் அண்ட் ஜாயின்ஸ்ல வந்து நடைமுறையில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து செர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸ், லம்பார் ஸ்பாண்டலைசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம், கழுத்து பகுதியிலையும் முதுகின் பின் பேக் சைட்ல கீழ்ப்பகுதியிலும் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம். இந்த எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய நர்வ்ஸ் கம்ப்ரஷனால வர சேட்டிகா பெயினா இருக்கட்டும், செர்விக்கல் பாயிண்ட்ஸ்ல வரக்கூடிய பீரியட் வெர்டிகோவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து என்ன மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் ஹோமியோபதியில இருக்கு அப்படின்னா, ஆஸ் பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா செர்விக்கல் ஸ்பாண்டலைசிஸ் மூலமா வரக்கூடிய ஒரு அந்த கழுத்து பகுதியில ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதோட சேர்ந்து ஒரு திருவிழா ஒரு தலை சுத்து வரக்கூடிய தன்மை இருக்கும் போது ஆஸ் பாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹெல்ப் பண்ணும். அது போக கால்மியா வந்து கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்பு பகுதியில் வழி ஆரம்பிச்சு ஒரு விரல் வரைக்கும் வரக்கூடிய வழி டிசைனிங்கா ரேடியேட்டிங் ஆகும்போது கால்மியாட்டருக்கு ஹெல்ப் ஆகும். ரஸ்டாக்ஸ்ல வந்து ஸ்டிஃப்னஸ், எஸ்பெஷலி ஒரு இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும் போது ரஸ்டாக்ஸ் ஹெல்ப் பண்ணும். லம்பர் ஸ்பாண்டலைசிஸும் இதே மாதிரி வந்து

0: மார்னிங்கா இருக்கும்போது ரெஸ்டாக்ஸ் அதே ரெஸ்டாக்ஸ் அங்க அப்ளிகபிள் ஆகும். லெடம்பாலுக்கு பெயின் வந்து அசெண்டிங் டைப் ஆஃப் பெயினுக்கு தான் ஸ்பெசிபிக்கா ஹெல்ப்பா இருக்கும். அது போக லெடம்பால்ல வந்து கோல்டு அப்ளிகேஷன் வந்து பெட்டரா இருக்கும். கோல்டு அப்ளிகேஷன் மூலமாக ஒரு தன் கோல்டா ஒரு எக்ஸ்போஷர் ஆகும்போது அந்த வலி வந்து குறையும். பிரேன் ஆல்பால வந்து பெயின் வந்து இருக்கக்கூடிய தன்மை வந்து ரெஸ்ட்ல வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும், மூவ்மெண்ட்ல ரொம்ப அக்ரேவேட் ஆகிட்டே இருக்கும். கல்கரியா ஃபுளோர் இந்த மாதிரி மெடிசன்ஸ்ல வந்து ஒரு டீஜெனரேஷன் இருக்கும். டீஜெனரேஷன் இருக்கிறதுனால போன்ல வந்து ஒரு தேய்வு, அதனால வந்து நடக்கும்போது ஸ்கிராச்சிங் சவுண்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கல்கரியா ஃபுளோர் வந்து மிகவும் ஹெல்ப்பா இருக்கும். நன்றி.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவத்தில் உள்ள சிறப்பு சிகிச்சைகள் பற்றிய தகவல்கள் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். கடந்த 4 பகுதிகளிலும் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய தகவல்களை அளித்த மருத்துவருக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: வாழ்த்துக்கள்.
1: நீச நேர் செயலி வழியாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் வழக்கமான நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி தொடர்வது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ரம்மி என்ற படத்திலிருந்து நாம் கேட்க இருக்கின்றோம். பாடல் வருகிறது,

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மதுரத்தென்றல், மதுரத்தென்றல் தொடரும் பாடல் பாயும் புலி என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது. இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக நாம் இணைந்திருக்கின்றோம். மதுரத்தென்றல் நிறைவாக திறக்கிறது சிகரம் தொடு என்ற படத்திலிருந்து.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் வழக்கமான நிகழ்ச்சியான மதுரை தென்றலில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது மதுரை தென்றல் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் முதல் பாடலாய் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து

இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இன்று நேர்கள் கேட்க இருப்பது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஏ கந்தன் ஆறுமுகம், வி எஸ் பாலதண்டாயுதம், கே எஸ் தில்லைராணி, கே ஜாஸ்மின், பி செல்வநாதன், ஆர் விஜயலட்சுமி, எம் அன்பரசி ஆகியோர். எங்க வீட்டு மருமகள் நாடகம்.
1: ஏமா வனஜா, ஒரு தடவை ரெண்டு தடவையா, ஆயிரம் தடவை என்ன சொன்ன கேட்டியா? இப்ப கண்ண கசக்கனா கல்யாணம் ஆயிடுமா?
2: நானா கேட்டேன், நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் வேணாம், உங்க வேலைய பாருங்க.
1: ஐயோ ஏய், வ்யவஸ்தை கெட்டவள, அவங்க நகைநட்டு கேட்கல, படிப்பதான் கேக்குறாங்க. பெரிய படிப்பா கேட்கல, பிளஸ் டூ படிச்சாலே போதுமா? அது கூட வாங்கிட்ட இல்லையடி.
2: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றேன், மண்டையில சரக்கு இருந்தா தானே தொண்டையில வரும்.
1: இது மட்டும் எங்க இருந்து வருதான், அங்க இருந்து தானே வருது.
2: இப்ப நான் என்னமா செய்யறது அத சொல்லு.
1: பொய் சொல்லணும்.
2: பொய்யா?
1: ஏண்டி வனஜா, என்ன என்னமோ அரிச்சந்திரம் பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா கேக்குற. அங்க படிக்க போறேன், இங்க படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு படிப்புல கோட்டை விட்டுட்டடி நீ. இப்ப உனக்கு பொய் சொல்ல பயமா இருக்க? இங்க பாரு, பொய் சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்ல காலம்பூரா கன்னியாவே நீ இருக்க வேண்டியதுதான்.
2: அம்மா எனக்கு பயமா இருக்குமா, ஒரு பொய்ய மறைக்க ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், அதுவே என் வாழ்க்கைக்கு யமனா வந்துட கூடாதுல.
1: அப்படி எதுவும் வராதடி, வந்தாலும் சமாளிக்கணும், அதுதான்டி வாழ்க்கை.
3: என்ன கல்யாணி, அம்மாவும் பொண்ணு யார கவுக்க திட்ட போடுறீங்க?
1: ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தைய வராதா? போனது போகட்டும், போன காரியம் காயா பழமா, அத சொல்லுங்க முதல்ல.
3: இந்த கணபதி போனா எல்லாம் பழம்தான், மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஏத்தபடி நம்ம பொண்ணு வனஜாவோட ஜாதகத்தை மாத்திட்ட. அவங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் பத்து பொருத்த பிசகாம இருக்கும்.
2: மறுபடியும் ஒரு பொய்யா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறீங்கள?
1: பெரிய இடம், ஒரே பைய, பிக்கல் புடுங்கல் கிடையாதுடி, அத்தனை சொத்துக்கு நீதாண்டி வாரிசு, புரியாம பேசாதடி.
3: ஆமா வனஜா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உன் ஜாதகப்படி நீ ராணி ஆட்டம் வாழ போற பாரு.
2: அப்பா

0: சொல்றது சரிதான். அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் படிச்சவங்க, நாகரீகமானவங்க. அது சரி, என் படிப்பு விபரமா நான் என்னமா சொல்றது?
1: எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிவிடு வனஜா.
0: ஐயோ அம்மா, அது சாதாரண படிப்பு இல்ல
2: வனஜா. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மத்ததெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம வேலைய பாரு, போ.
3: என்ன, நீங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல இருக்கீங்க? பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க?
4: ஆமா,
2: இவ்வளவு விசாரிக்கிறீங்களா?
4: நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா?
3: நல்லா இருக்கு. நான் யாருன்னு தெரியாம தான் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பத்தோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சினேன், கிடைக்கலையா? அடடே, ஆமா, எனக்கே இப்பதான் புரியுது. இவ என் மனைவி, பேர் சாரதா, நான் சத்தியமூர்த்தி, என் பையன் ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு, அவ காலேஜ்ல படிக்கிறா.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்மா.
1: ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் வந்து நிற்கிறீங்களே, அதுதான் என்னன்னு புரியலீங்க.
3: அதுவா, பையனுக்கு ரெண்டு நாள் லீவு, அதான் உடனே வந்துட்டோம். இதை பாருமா, எங்களுக்கு இந்த நகை நட்டு பாத்திர பண்டம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பாக பிளஸ் டூவாவது பாஸ் பண்ணியிருக்கணும்.
1: என் பொண்ணு நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க.
5: ஓ அப்படியா? அது போதும். இந்த காலத்துல ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமயத்துக்கு படிப்பு உதவும். அதுதான் நாங்களும் படிச்ச பொண்ணாதான் தேடுறோம்.
2: ஐயா, உங்க மனசுபடியே என் பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்புள்ள பொண்ணா வளர்த்திருக்கோம். பொண்ணுக்காக 22 பவுன் நகை வச்சிருக்கேன். அது கூட வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு பாத்திரங்களையும் வாங்கி வச்சிருக்கேன்.
3: இப்ப சொன்னீங்களே, பாத்திரம் பண்டம் நகை நட்டு, இதை விட எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்ச பொண்ணு தான் வேணும்.
2: இந்த ஆளு படிப்பு விஷயத்த விடமாட்டான் போல இருக்க.
3: என்ன மிஸ்டர் கணபதி, என்னமோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
6: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என் பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, நீங்க நினைக்கிறபடி அனுசரிச்சு நடக்கூடியவ, பொறுமையிலும் பொறுமை, பொண்ணுக்குரிய பொறுமை அவகிட்ட நிறைய இருக்கு சார். அதோ வனஜா வந்துட்டாளே.
1: ஆமா வனஜா. அம்மா, உன்ன பாக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்த பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
7: அம்மா, நானும் வந்துட்டேன்.
5: வர வர வர, இதோ மாப்பிள்ளையே வந்துட்டான். பொண்ணு ரெடி ஆயிட்டானா? அழிச்சிட்டு வாங்கம்மா, சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க.
0: அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன்.
5: போய் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கம்மா. இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க?
0: எம்ஏ படிச்சிருக்கேன்.
5: என்ன, காத்து தான் வருது. மடி, பயப்படாம பேசுமா.
1: இந்த நேரத்துல எல்லா பொண்ணுக்கும் வர்ற பயம் தான் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. நீங்க மத்தபடி பேசுறத பேசுங்க.
5: டேய் ராஜா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. என்ன, டேய், ஏதாவது பேசுறதா இருந்தாலும் தனியா போய் பேசிட்டு வா. என்ன
7: பேசிட்டோம்மா? நீங்க போய் பேச வேண்டியது பேசிட்டு வாங்க.
3: என்ன பேசிட்டீங்களா? என்ன ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்கா?
5: என்னங்க என்னங்க, உங்களை தான். ஆமா, பொண்ணோட அப்பா அம்மாவே எங்க தங்க வச்சிருக்கீங்க?
3: எங்க தங்க வைக்கிறது? அவங்க தான் தாலி கட்டி முடிஞ்சதும் ஊருக்கு போறப்பட்டு போயிட்டாங்களே.
5: இது இது என்ன கூட்டா இருக்கு? ஏங்க, பொண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்குதான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டாங்களா? இவங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல.
3: விடு, அவங்களும் மனுஷங்க தானே.
0: அத்தை உள்ள வரலாமா? அத்தை மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
5: எங்க வீட்டு மருமகளே, நீயும் என் பிள்ளையும் என பிரியாம பல்லாண்டு காலம்

0: பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்திரமா, எந்திரி எந்திரி எந்திரி. உனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் பெரியவங்கிற முறையில நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இத பாருமா, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். முகம் கை கால் கழுவிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்.
1: அதுதான் தெரியுமே.
0: அதுக்கப்புறம்
1: நீங்க தான் சொல்லணும்
2: அத்தை. இப்ப சொன்ன அத்தனையும் உன் மாமியார் சொன்னதா நினைக்காதம்மா, உன் அப்பா அம்மா சொன்னதா நினைச்சுக்கோ.
1: இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே நீங்க தானே. மாமா, உங்க ரெண்டு பேருடைய விருப்பமே என் விருப்பம். உங்க சொல்லுபடி நடக்க தயாரா இருக்கேன்.
3: என் விருப்பப்படியும் நடக்கணும், அப்போதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்.
2: ராஜா, இனிமே நம்ம வீட்டு பொண்ணு வனஜா, அதை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு.
3: வனஜா வனஜா, சமையல் கட்டுல என்னம்மா பண்ற?
1: பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, என்னங்க வேணும்?
3: அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியா?
1: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்.
3: வனஜா,
1: என்னங்க?
3: அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா?
1: கொடுத்துட்டேன்.
3: வனஜா,
1: மறுபடியும் என்னங்க?
3: அம்மாவுக்கு படுக்கையில் தண்ணி வச்சியம்மா?
1: வச்சிட்டேன் வச்சிட்டேன். எத்தனை தடவை கேப்பீங்க? 6 மாசமா இதானே செய்யறேன்.
3: கோச்சிக்காத வனஜா, அப்பா வேற ஊர்ல இல்ல, டெல்லில இருந்து வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அம்மாவுக்கு வேண்டியத நம்ம தானே செய்யணும்.
1: நான் என்ன செய்யாமலையா இருக்கேன்? 6 மாசம் என்ன, எத்தனை வருஷம் ஆனால் நான் தானே செய்யணும்.
3: அதுக்கு இல்ல வனஜா, நான் உன்னை சொல்லட்டுமா? அம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
1: இதுதான் முதலிரவு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, அவங்க நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நேரமாது, போய் தூங்குங்க. பேசலாம்னு ஒண்ணுக்கு 2 மாத்திரை கொடுத்து அத்தைய தூங்க வச்சேன். இவரு என்னடானா இந்த அலும்பு பண்றாரு. ஆசையா ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா அம்மா அம்மான்னு நொய்யு நொய்யுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
3: என்ன சொன்ன? ஏன் அம்மா உனக்கு சும்மாவா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எம்எஸ்சி படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு 33 வருஷம் அரசாங்க பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சவங்க. உனக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குறவங்கள போய் சும்மான்னு எப்படி சொல்ற? வனஜா, உண்மையிலே நீ எம்ஏ தான் படிச்சிருக்கியா? உன் பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியலையே, சந்தேகமா இருக்கு.
1: இவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? எல்லாம் விடிஞ்சதும் பேசிக்கலாம், தூங்குங்க. ஹலோ அம்மா, நான் தான் வனஜா பேசுறேன்.
4: என்னம்மா, நல்லா இருக்கியம்மா வனஜா?
1: ஒரு முக்கியமான விஷயம்மா.
4: என்னம்மா?
1: ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனைமா.
4: என்னம்மா பிரச்சனை?
1: நீ எம்ஏ படிச்சிருக்கியா, உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையேன்னு கேக்குறாருமா. எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா.
4: என்னம்மா பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இரு வனஜா. பாருமா, சும்மா அப்படி போட்டு வாங்குறது உண்டுதான், படிப்ப மட்டும் எப்பயும் சொல்லிடாத, புரியுதா?
1: அம்மா, என்ன வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு.
4: வேலை விஷயமா பேசுறப்பையும் சரி, படிப்பு விஷயமா கேக்குறப்பையும் சரி, அத பத்தி பேச விடாம கேட்க விடாம தசை திருப்பிட. அவங்க பேச விடாம தடுக்க தெரியணுமோ அதை செஞ்சுட. அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத அப்படியே செய், புரியுதா? படிப்பு விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க.
1: அம்மா, அவர் எழுந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன்.
4: சரி சரி சரி, அப்புறம் பேசலாம். போமா போமா.
3: வனஜா, காஃபி ரெடியா?
1: காஃபி ரெடியாச்சு, வாங்க.
3: வனஜா, அம்மாவுக்கு காஃபி கொடுத்தியா?
1: இன்னும் எழுந்திருக்கல.
3: என்ன, எழுந்திருக்கலையா?
1: இல்ல.
3: சூரியன் லேட்டா உதிச்சாலும் உதிக்கலாம், என் அம்மா லேட்டா எந்திருக்க மாட்டாங்களே. நீ போய் பாத்தியா?
1: இல்ல.
3: ஏன் பாக்கல?
1: என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா தானே, எந்திரிச்சதும் நீங்க போய் பாத்தீங்களா?
3: சரியான கிறுக்கியா இருப்பாப்ல இருக்கு. நான் போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா அம்மா.
5: ராஜாவா?

0: என்னப்பா விடிஞ்சதும் விடியாததும் என்ன பார்க்க வந்திருக்க?
1: என்னம்மா நீங்க விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
0: என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன். சுகர் மாத்திரையோட வேற ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா என்ன மாத்திரமா இதை ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன். அவ போட்டுக்கங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாப்பா. விடிஞ்சதும் தெரியல, எழுந்திருக்கவும் முடியல, இன்னும் மயக்கமாவே இருக்குப்பா.
1: அப்படியா? வனஜா, வனஜா.
2: என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: அம்மாவுக்கு சுகர் மாத்திரையோட சேர்த்து வேற ஏதாவது மாத்திரை கொடுத்தியா?
2: நல்லா தூங்கட்டும்னு தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தேன்.
1: அவங்க தூங்கட்டுமேன்னு கொடுத்தியா இல்ல ஒரேடியா போய் சேரட்டும்னு கொடுத்தியா?
2: நிறுத்துங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல.
1: சும்மா கத்தாத, சுகர் நோய் உள்ளவங்களுக்கும் இருதய நோய் உள்ளவங்களுக்கும் டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த மாத்திரையும் கொடுக்க கூடாது, புரியுதா?
2: எங்க வீட்டுல யாருக்கும் சுகர் நோய் கிடையாது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது.
0: ராஜா, அவ எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா தூங்கட்டுமேன்னு நினைச்சு தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கா.
2: பாருங்க அத்தை, நான் என்ன செஞ்சாலும் குத்த சொல்றதுலே குறியா இருக்காரு அவரு.
0: ராஜா, கோபப்படாம பேசுறா. பாவம் சின்ன பொண்ணு, நாம தான் புரியும்படி எடுத்து சொல்லணும்டா.
2: ஆஹா, இது ஓவராலா இருக்கு, இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன்.
1: வனஜா, வனஜா.
2: இதோ வந்துட்டேங்க, இந்தாங்க மதியான சாப்பாடு.
1: அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, போயிட்டு வர்றேன், உடம்ப பாத்துக்கோங்க.
0: அப்பா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா.
1: வனஜா, அம்மாவை நல்லா பாத்துக்கோ, அப்பா இல்லாத நேரம் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது.
2: சரிங்க
1: சரிங்க சரிங்கன்னு எதையாவது செஞ்சு தொலைக்காத.
2: அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், நீங்க கவனமா போயிட்டு வாங்க.
1: வணஜா, டாடா. அம்மா பாய்.
2: அத்தை அத்தை, தண்ணி சுற்றுச்சு, குளிக்க வாங்க அத்தை.
0: நான் மெதுவா குளிச்சுக்கிறேனே, நீ உன் வேலையை போய் பாருமா.
2: வெள்ளிக்கிழமை அதுவுமா குளிச்சு முழுகி இருந்தாதான் லட்சுமி குடி வருவான்னு நீங்க தானே அத்தை சொல்லுவீங்க?
0: சொன்னேன், அதுக்காக அவசரப்பட்டு செய்யணுமாமா.
2: வாங்க, வந்து பலகையில உட்காருங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு
0: விடுறேன். சரி, போ இஷ்டம்.
2: மெதுவா மெதுவா மெதுவா உட்காருங்க, கண்ண நல்லா மூடிக்கங்க.
0: போதும் போதும் போதும், என்ன கண்ணுக்குள்ள வருது? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் தேய்ச்சி விடுமா, தேய்ச்சி விடு.
2: கண்ணு நல்லா மூடிக்கங்க, தோ சீக்காய தேய்ச்சிடுறேன்.
0: சின்ன
2: பிள்ளையாட்டம் அடம் பிடிக்காதீங்க அத்த, தண்ணி ஊத்தனா சரியாயிடும்.
0: அப்புறம் சீக்கிரம் தண்ணி ஊத்து. ஐயோ, எல்லாம் எரியுது. ஐயோ அம்மா அம்மா.
2: அத்த, தண்ணி ஊத்திடுற, இருங்க, கத்தாதீங்க, இதுக்கும் கத்தாதீங்க.
0: ஐயோ ஐயோ, குதிச்சதே அப்படியே ஊத்துறியே, பாவி நல்லா இருப்பியா? நாசமா போகு, உடம்பெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. ஐயோ, கொப்பளம் வருது, எரியுதே.
2: அச்சோ, என்ன அத்த, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? தண்ணி சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊத்துன்னு சொன்னா அப்படியே செய்ய போறேன். உடம்பு இப்படி புண்ணாக்குற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்?
0: அடி போடி பாவி மவளே, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உடம்ப புண்ணாக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பேசுற? ஏண்டி ஏண்டி, உனக்கு நான் என்ன கொடுமை செஞ்சேன்டி? ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற? ஐயோ, எரியுதே. ஐயோ ஐயோ, தாங்க முடியல. ஐயோ,
2: நீங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. அவர் வந்ததும் வராததுமா ஒண்ணுக்கு ரெண்டா கதை மூட்டி எங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானே நீங்க இப்படி பண்றீங்க அத்த? நான் அன்போடு தானே தண்ணி வச்சு உங்களுக்கு குளிக்க
0: வச்சேன். ஐயோ, என் முதுக பாரு, என் கைய பாரு, கொப்பளம் கொப்பளமா வீங்கி பழமாட்டம் இருக்குடி. ஐயோ, என்னால முடியல பாவி.
2: சரி சரி,
0: ஐயோ,
2: ஏதோ நடந்தது நடந்துருச்சு, மருந்து போட்டு ஆத்திடலாம். டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு

0: அத்தை.
1: சாப்பிடுமா? ஐயோ வேண்டாம் தாயி வேண்டாம், இதோட என்னை விட்டுடுமா, என்னை விட்டுடு. டிஃபன்ல ஏதாவது கலந்து வச்சு என்ன சாக அடிச்சாலும் அடிச்சிருவடி பாவி, என்னை விடுடி. ஐயோ நாவல்லம்மா நாவல்ல.
2: வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு வனஜா, நல்லா இருக்கு. பிரமாதம், நல்லாவே குடும்பம் நடத்துற.
0: நீங்களா? நீங்க நீங்க எப்ப வந்தீங்க?
2: எப்போ வந்தேன்னு கேக்குறியா, இல்ல இந்த நேரத்துல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா?
0: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
2: அப்புறம் எப்படி சொல்றதா? உன் அம்மாவா இருந்தா இப்படிதான் தண்ணிய கொதிக்க வச்சு ஊத்துவியா? சொல்லு.
0: அத்தான் என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படிப்பட்டவ இல்ல.
2: நடிக்காத.
0: நான் நடிக்கல அத்தான், என் மேல தப்பா பழி போடாதீங்க.
2: அப்படியா? நீ என்ன செஞ்சன்னு உனக்கே நல்லா தெரியும். பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. நீ இங்க வந்ததுலேருந்து என் அம்மா மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பாசத்தோடும் பரிவோடும் நடப்பதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன். சந்தோஷமா இருந்தேன். மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும், இதை எல்லாருக்கும் பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததுலேருந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் ஆபீஸ் போற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா
0: அத்தனையும் பார்த்துட்டீங்களா?
2: ஆமா எல்லாத்தையும் பார்த்துட்டேன்.
0: ஆமாவா? ஐயோ அம்மா மயக்கம் வருதே.
1: ஐயோ ராஜா இங்க பாருறா, மனஜா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டா பாருறா. பாருறா,
2: இதுவும் நடிப்புதாம்மா.
1: இல்லடா உண்மையிலே மயக்கம் ஆயிட்டாடா, பாருறா.
2: மயக்கம் ஆயிட்டாளா? வனஜா வனஜா.
0: அம்மா அம்மா கதவை தரம்மா.
3: யாரு வனஜா? நீயா? மாப்பிள வரலையா?
0: இல்லம்மா.
3: ஐயோ தனியா வந்த?
0: ஆமாம்மா தனியா தான்மா வந்தேன்.
3: ஐயோ என்னம்மா, துணைக்கு யாரும் இல்லாம ராத்திரி முழுக்க பஸ்ல தனியா வந்த? எப்படி வந்த? மாப்பிள இல்லாம நீ மட்டும் தனியா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்க? என்னம்மா என்னம்மா நடந்தது, என்ன நடந்தது?
4: அத்த என்ன வந்தவங்கள வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி நீங்க உள்ள வாங்க.
3: ஏய் வனஜா நில்லுடி நில்லுடி, சந்தோஷமா வந்தியா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? சொல்லுடி என்னடி நடந்தது?
4: அவங்கள உள்ள வர விடுங்க அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
3: ஏய் மனஜா இல்லடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடி.
4: அத்த எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க உள்ள போய் பெட்டிய வச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க அண்ணி, டிஃபன் சாப்பிடலாம். மத்தத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அத்த நீங்க குளிக்க வாங்க, சுடு தண்ணி ஆறிட போது.
3: ஐயோ அம்மா மாலினி, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா. ஐயோ என் பொண்ணு தனியா வந்துக்கிறாம்மா.
4: அத்த வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா பொம்பளைங்க குளிச்சு முழுகி இருந்தாதான் லக்ஷ்மி குடி வருவான்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க?
0: இது நான் பேசுனதாச்சே, இவளுக்கு எப்படி தெரியும் அங்க நடந்தது இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு?
4: அத்த பதட்டப்படாதீங்க, அவங்கள்ட்ட நம்ம பொறுமையா பேசி என்னன்னு கேட்டுக்கலாம். வந்து உட்காருங்க. தலையில எண்ணெய் தேய்க்கணும், சீயக்காய் தேய்க்கணும், சுடு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு அத்த.
0: என்ன எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சு சுடு தண்ணி ஊத்தணுமா? புரியலையே, எல்லாமே அங்க நடந்த மாதிரியே இருக்கே.
4: அத்த மணியாகுது, வாங்க வந்து உட்காருங்க அத்த.
3: அம்மா மாலினி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா என் பொண்ணுக்கு. சரி உன் இஷ்டம் போலயே, முதல்ல எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு.
0: அம்மா அம்மா உட்காராதீங்க, நில்லுங்க. ஏ மாலினி சுட தண்ணி எங்க வச்சிருக்க?
4: அதோ பாத்ரூம்ல அண்டாவில கலந்து வச்சிருக்க நீ.
0: அண்டாவிலையா? இரு நான் தண்ணிய தொட்டு பாக்குறேன். வெந்நீர் இதமா தான் இருக்கு, பரவாயில்லையே.
4: சீயக்காய் தூள் தொட்டு சீக்காய் தூள் தானு பாக்குறீங்க, ஏன் என்னாச்சு?

0: உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா என்ன?
1: ஏன் ஏன் என்னை பார்த்து அப்படி கேட்ட? என் உடம்பு நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன்.
0: சரிங்க அண்ணி.
2: ஏய் வனஜா, இந்த வாடி. என்னடி நடந்தது?
1: எல்லாம் நீ சொன்ன ஐடியா படி தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கல தான், ஆனால் நீ சொன்னியேன்னு செஞ்சு செம்மையாக மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்துட்டேன்.
2: ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி, என் வயத்தில் நெருப்பை அள்ளி கொட்டிட்டேடி. நான் அப்போ சொன்னடி, இப்போ நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுடி. என் மருமக மாலினி என் மனசை மாத்திட்டாடி. ஐயோ, இப்போ நான் மருமக மெச்சனா மாமியாருடி மாமியாருடி. ஐயோ, நல்லா இருக்கிற என் குடும்பத்தில் நீ குழப்பம் பண்ணிட்டு போயிடாதடி தாயி. ஐயோ, நான் என்ன அடி செய்வேன்?
0: அத்தை அத்தை, குளிக்க வாங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சுட்டு உங்களுக்கும் டிஃபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
1: ஆபீஸ்க்கா?

0: நல்லா இருக்கிற என் குடும்பத்துல நீ குழப்பம் பண்ணிட்டு போயிடாதடி தாயி. ஐயோ நான் என்ன அடி செய்வேன்.
1: அத்த அத்த குளிக்க வாங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சிட்டு உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
2: ஆபீஸ்கா?
1: ஆமா. நீ உங்களுக்கு தெரியாதா, உங்க தம்பிய கம்பெனில இருந்தே நீக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்ல. ஆனா அதே கம்பெனில எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. படிப்பு இருந்தா எப்படியும் வாழலாம் இல்லையா நீ?
2: ஆமா ஆமா. அம்மா நான் உடனே கிளம்புறேன்.
0: என்னம்மா? வணஜா புறப்படுறியா? ஏம்மா என்னமோ திடீர்னு வந்த, உடனே புறப்படணும்னு சொல்ற, என்னம்மா?
2: ஓம் புத்திய ஓம் மருமக மாத்திட்டா, ஏன் புத்திய நாதன மாத்திக்கணும்.
0: ஓ உண்மைதான் வணஜா, நீயும் மாலினி மாதிரி படிச்சிருந்தா புத்திசாலியா பொறுமைசாலியா நல்ல குடும்பம் நடத்திருப்பம்மா. ஐயோ ஐயோ, படிச்சதா நடிக்க ஆரம்பிச்சா இந்த வாழ்க்கை இப்படிதான் தேசம் மாறி போயிடும்.
2: அத இப்போதாமா நான் உணர்றேன். டென்த் படிச்ச என்ன டிகிரி படிச்சவ போல நடிக்க சொன்னீங்க. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளுக்கோ என்னைக்கு நான் மாட்ட போறனோ எனக்கே தெரியல.
0: அம்மா வணஜா, இந்த குடும்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லி நானும் அப்பாவும் உன்னை இப்படி நடிக்க வச்சோம்மா. கிடைச்ச வாழ்க்கையை விட்டுடாதம்மா. அம்மா படிப்பு விஷயமா நீ தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளா நீ வாழ்ந்து காட்டினாலே போதும்மா. மற்றதெல்லாம் மறைஞ்சிடுண்டி அம்மா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்.
2: உண்மைதாம்மா, உன் மருமக உன் மேல பாசமா இருக்காங்க, பணிவா நடந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உன் பேச்ச கேட்டு என் மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். சீயக்காக்கு பதிலா மிளகாத்தூளை கலந்து கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி ஊத்திட்டேன். கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடியா துடிச்சிட்டாங்க. இந்த கொடுமைய வேற அவரு நேர்ல பாத்துட்டாருமா, அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம
0: ஓடியான்ட்டேன். கேள்விப்பட்டிருக்கேன். மருமக கொடுமை, அதுவும் என் பொண்ணு மூலமா ஏற்பட்டதை நினைச்சா ஐயோ வெக்கப்படுறேன்டி, வேதனைப்படுறேன்டி. ஐயோ நீ என் பொண்ணாடி. ஐயோ எனக்கு வந்த மருமகன் எனக்கு இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா இருப்பிடுவியாடி. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது வடஞ்சா. நீ உடனே புறப்பட்டு போயிடுமா? போயிடு
2: அம்மா.
0: புறப்படுறியா? காழுத்த புடிச்சு வேலையை தள்ளட்டுமா?
3: நீங்க ஒண்ணும் தள்ள வேண்டாம், என் மனைவிய நானே கூட்டிட்டு போறேன்.
4: மாப்பிள்ள நீங்களா?
3: ஆமா அத்தை, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு விஷயத்துல பொய் சொல்ல வச்சதும் நீங்க தான், வக்கர புத்திய உருவாக்கினதும் நீங்க தான். அத்தை தான் அதிகமா படிக்கலங்கிறது வனஜாவோட மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையா மாறி இருக்குது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீங்க இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய படிப்பு விஷயத்தை மறைக்கத்தான் அவ கொடூரமான கொடுமைகளை செய்ய துணிஞ்சிட்டா. இனிமே அவளுக்கு புத்தி சொல்றத நிறுத்துங்க அத்தை. வனஜா புறப்படு, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம்.
0: மாப்பிள மாப்பிள எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் மாப்பிள, எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள.
3: உங்க வீட்டு மருமக உங்களுக்கு இனிய மருமகளா இருக்கும்போது எங்க வீட்டு மருமக எங்களுக்கு இனிய மருமகளா இருக்கணும்ல வனஜா. படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில நாம நல்லவங்களா மனிதாபிமானத்தோடு எல்லார்கிட்டையும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறவங்களா இருக்கணும்.
2: என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வேன்.
3: அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க, அவங்க சொல்லித்தான் உன்னை கூப்பிட்டு போக வந்தேன். வாபனஜா கிளம்பலாம்.
0: கோயில் மணியே அடிக்குது. மாப்பிள என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருவீங்கல்ல?
3: சரி அத்த, நாங்க போயிட்டு வரோம்.
2: அம்மா நான் போயிட்டு வரேம்மா.
0: போயிட்டு வாம்மா என் செல்லம்.
3: சரிங்க அத்த, இனிமே அவ உங்க மக இல்ல, இனிமே அவ எங்க அம்மாவுக்கு ஏத்த எங்க வீட்டு மருமக.
0: ஐயோ.
5: நாடக மலரில் நேர்கள் இதுவரைக்கு.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்க இருக்கும் நட்சத்திர கீதங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கிறோம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நாம் கேட்கலாம். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அமரதீபம் என்ற படத்திலிருந்து ஏ.எம். ராஜா பி. சுசீலா பாடியது.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். எமது வழக்கமான நிகழ்ச்சியான நட்சத்திர கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கை கொடுத்த தெய்வம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஜே வி ராகவாளு, எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

நியூஸ் அண்ட் ஏர் செயல் வழியாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் வழக்கமான நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியானது நட்சத்திர கீதங்கள். தொடரும் பாடல் ராமன் எத்தனை ராமனடி என்ற படத்திலிருந்து பாடல்.

நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிகழ்ச்சியான நட்சத்திர கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் அண்ட் ஏர் செயல் வழியாக நாம் இணைந்திருக்கிறோம். இது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குங்குமம் என்ற படத்திலிருந்து.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் வழி செயல் வழியாக இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இனி படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்திலிருந்து பாடல் வர இருக்கின்றது. இணைந்திருங்கள் நேயர்களே.

நியூஸ் அண்ட் ஏர் செயல் வெளியாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் வழக்கமான நிகழ்ச்சியான நட்சத்திர கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடரும் பாடல் அவன்தான் மனிதன் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயல் வழியாக நாம் இணைந்திருக்கிறோம். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தியாகம் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே மான்செஸ்டரில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சவாலே சமாளி என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

நட்சத்திர கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலிகள் நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாட்டு வசந்த மாளிகை என்ற படத்திலிருந்து.

இனிய நிறைவுக்கு வருகிறது நட்சத்திர கீதங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நேரம் முன்னிரவு 11 மணி. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். மதியலை 236.4 மீட்டர் 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 5:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, தொடர்ந்து வந்தே மாதரம், மங்கள் இசை, நாளொரு குரல், நிகழ்ச்சியின் நேரம் என எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும். வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. தொடர்ந்து கேட்கலாம் 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சல். 7:10 மதுரை சென்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ, மனம் அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தரபாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 தொடர்ந்து மதுரை தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். நாளை காலை 8:02 மாபோசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குவர் விஸ்வபாரதி அவர்கள். தொடர்ந்து 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு சென்னை வானொலி கேட்கலாம். தொடர்ந்து 9 மணிக்கு அரங்கிசை ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியன் அவர்களின் நாதஸ்வரேசை, பெரம்பலூர் டி ஆர் சேதுராமன் அவர்களின் தவில். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். நாளை காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 இலக்கியம் பேசுவோம். திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜெய ராகவன் அவர்கள் பங்குவிருக்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நாளை நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகளை. 12:10 இசை மேடை. மன்னார்குடி எம்எஸ்கே சங்கரநாராயணன் அவர்களின் நாகஸ்வர இசை. தொடர்ந்து மகாலட்சுமி சங்கரபர்ணம் மிஸ்ராப்பு பாபநாசன் சிவன் எழுதிய பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்து செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு எமது காலை நேர ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 5:30 தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 5:45 போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தரபாண்டியன் அவர்கள். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள். ராஜகுமாரன் படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முகரம் தின உரை வழங்குவர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள் சென்னை அஞ்சல். நாளை இரவு 7:15 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஏ மோகன். 7:15 தமிழ் செய்தி கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியம் மாவில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி கடல் பாசிகள் தகவல்கள். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோர

0: group E match at Philadelphia in US at 1:30 Indian time. In another group E fixture, Ecuador will face Germany at East Rutherford in at 1:30 a.m. IST. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 இதே வளமையான அலைவரிசையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நேர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுவரை வணக்கம் நேர்களை. ஜெய்ஹிந்த்.